0: சிகரெட்.
1: வீரர்களின் இடையே ஒரு வீரர் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே, வெக்கம்.

கண் கனவு திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல் தந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 40 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக ஞாபகப்படுத்தும் அன்பன காலை நேர வணக்கங்களோடு பன்குடாவளி அழகுநரமைய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. பாதுகை சின்னதம்பி, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அதே போல சொந்தங்கள் அனைவருக்காகவும், அதே போன்று மகன் தயாளன், தயாபரன், தினேஷ், மகள் வனிதா, மாதவன், பாதுகை சின்னதம்பி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு மயிலம்பாவடியிலிருந்து பொன்னம்பலம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. மயிலம்பாவடி சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பிந்தணிந்த ராசையா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. மனைவி பத்மினி, தினு, தசன், வசந்தி ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோட ரவுமா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. தம்புலந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். இன்று ஆர்த்திக் தன்னுடைய 2வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, மாமா, மாமி, உற்றா, உறவினர்கள், நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதின வாழ்த்துக்களை வசந்த மேகம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோட சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு வெளிமடைந்த செல்வராம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாரு. பெரிய கல்லாறு உதயபுரம் உதயன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கேஷாயின மற்றும் ஜிதுக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு பிரச்சிங்கில இருந்து நிவேதி லலித் வந்திருக்கிறாங்க. அதே போல கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டைலிஸ் ஸ்டீஃபன் வந்திருக்கிறாரு. இனிமையான காலை நேர வணக்கம். டிக்கோய தரவாலை மீட்பு நேசரி இல்லம் துரைராஜ் வந்திருக்கிறாங்க. மகாலட்சுமி, துலக்ஷன், துவாஷினி, பிரவீனா, அருள்மொழி, புஷ்பராணி, திருச்செல்வம் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. மட்டக்களப்பு, புதுக்குடியிருப்பு, கடற்கரை வீதி, செந்தில்நாதன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஆட்டோ விஸ்வநாதன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். எட்டையந்தோட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களாம். சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நீர் வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு பூனாகலிருந்து மகேஷ் வந்திருக்கிறாங்க. பிரபா சுப்பிரமணியம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ராஜா செம் ஜேம்ஸ்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு அருள் சந்திரா வந்திருக்கிறாங்க. இதேவேளை ஷக்கீலா சந்திரசேகரன் செங்கடந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பான காலை நேர வணக்கம் சிவானி, நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். வேர்வழி சமட் மாவத்தை நசார் வந்திருக்கிறாரு. மட்டக்களப்பு கொக்குவில் இருந்து சிவரஞ்சிடம் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஐஸ்வானி அக்கா அன்பான காலை நேர வணக்கம். இன்று தினம் பண்டாரவளை சேர்ந்த வினோதன் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக மனைவி லதா, மகன்மார்களான கிஷாந்தன், ரோஷன், சபினாஸ் ஆகியோர் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதின வாழ்த்துக்களை வசந்த மேகம் சார்பாக வினோதன் அவர்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு கரவலப்பட்டியிலிருந்து மது வந்திருக்கிறாங்க. தன்னுடைய அன்பு கனவு ஜெகன் மற்றும் மகன் யஷ்வின் மற்றும் அஸ்வின்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம். நான் கலவடையில இருந்து மோகன மலர் இன்னும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு மருதமுனை நஜமுத்தீன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடு பலங்கோடிலிருந்து அவனாசி வைஜெயந்தி மாலா வந்திருக்கிறாங்க. இதேவேளை பண்ணைபுரம் மணிகண்டன் தமிழ்நாட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதே போல அக்கறைப்பட்டு பொப்டாயிலிருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பின் ஏற்படுத்துங்கள். 0127 5003 அதேபோல 0121 5111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்த மிகமுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் மனசந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். வருகிறது பாடல் பத்ரே திரைப்படத்துக்காக.

வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளாமல் பூஜ்ஜியம் ஒன்று அதே போல பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஒளியில் ஐந்து ஒன்று ஒன்று ஒன்று ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்த மிகம் உடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் மனசங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்து கொடுப்பேனுக்கு நானும் காத்திருக்கின்றேன். இந்த நேரம் மிக மிக முக்கியமான ஒரு விடயத்தையும் கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நானும் நினைக்கின்றேன். அதாவது பாத்தீங்கன்னா உங்கள் பிரதேசத்தில் இடம்பெறக்கூடிய கலை கலாச்சார பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வுகளையும் எங்களுக்கு நீங்க அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். வார நாட்களில் காலை 8:30 மணியளவில் நிகழ்வு பதிவேடுகளில் ஒளிபரப்பாகும். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி வசந்தம் எஃப்எம் நிகழ்வு பதிவீடுகள் இலக்கம் 37 விக்ரமசிங்கபுர பத்திரமுல்ல என்ற விலாசத்துக்கு அனுப்பி வையுங்கள். மீண்டும் அந்த முகவரி நிகழ்வு பதிவீடுகள் வசந்தம் எஃப்எம் நிகழ்வு பதிவீடுகள் இலக்கம் 37 விக்ரமசிங்கபுர பத்திரமுல்ல என்ற எமது விலாசத்துக்கு அனுப்பி வையுங்கள். இந்த நேரம் நிகழ்ச்சியோடு சொந்தங்களை நாங்கள் படி இணைந்து கொள்வோம். சந்தோஷமான காலை நீர வணக்கங்களோடு கெம்பியின் பகவந்தலாவிலிருந்து சத்யகுமார் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. மனைவி மோகன ராமேஸ்வரி மற்றும் பவிஷாலினி சஸ்விதன் இளம்வதனி அம்மா சந்திரமலர் அப்பா செலுத்துறை ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு தெல் தோட்டையை ஆதி மூலம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு பட்டாங்கலிலிருந்து கருணாகரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. தெஹியோவிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. மனைவி சந்தியா மகள் நிரோஷா வாணி மகள் ரீமோக் ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பெரிய கல்லாறு உதயபுரம் உதயன் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கேஷாயினி மற்றும் ஜிதுக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை இதழ் கஸ்கிலிருந்து ராசர் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நாவலப்பிட்டிலிருந்து மேரி வந்திருக்கிறாங்க. தன்னுடைய அன்பு மகள் அனுஷா மற்றும் கிணவர் போல்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு வத்தலிருந்து ஐயாக்கடை நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. குணசீலன் ஈடன் சேம்குமார் ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. கெரியல்ல ராஜலட்சுமி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை அன்பான காலை நேர வணக்கமக்கா இன்றைய நான் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சின்னைய மகாதேவன் சும்முதரை வகத்தொடுத்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். ஜெமிலா மும்தாஜ் பேகம் சாந்தினி அஸ்வினி அதே போல கெரியல ராஜலட்சுமி உமாச்சந்திரன் பாதுகை சின்னதம்பி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு உமாச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. இங்கிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதேவேளை பாரஸ்ட் சிவகுமார் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு மாத்திரந்து சிவமூர்த்தி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. இன்று நான் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு பாலசுப்ரமணியம் வந்திருக்கிறாங்க. அப்புத்துறைந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். ஆஷா ஹரீஷ் இஷாக் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு உடுப்பிலிருந்து கெண்பது நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. பூனகலைந்து மகேஷ் வந்திருக்கிறாங்க. அன்பு மனைவி ரத்னஸ்ரீ டில்ஷான்

இதற்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 11:59 மணி முதல் 1:29 மணி வரை, ராக காலம் காலை 7:29 மணி முதல் 8:59 மணி வரை, யமகண்டம் காலை 10:29 மணி முதல் 11:59 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் பொறுமை, ரிஷபம் நற்செயல், மிதுனம் லாபம், கடகம் ஆதரவு, சிம்மம் வரவு, கன்னி கவனம் துலாம் செலவு, விருச்சிகம் புகழ், தனுசு பாராட்டு, மகரம் உற்சாகம், கும்பம் அன்பு, மீனம் பக்தி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் பொறுமை, ரிஷபம் நற்செயல், மிதுனம் லாபம், கடகம் ஆதரவு, சிம்மம் வரவு, கன்னி கவனம் துலாம் செலவு, விருச்சிகம் புகழ், தனுசு பாராட்டு, மகரம் உற்சாகம், கும்பம் அன்பு, மீனம் பக்தி. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். இன்றைய நாளுக்கான

என்னுடைய அக்காவின் மகன் கிருஷ்ணன் முதலாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களா. அவரை அம்மா துர்ஜனா, அப்பா மனோஜ், தாத்தா பாட்டி மற்றும் சித்தி திவானி, சந்தியா, அஸ்விதா, அபி, கவி மற்றும் மாமா கவின், யுகன் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவ தின வாழ்த்துக்களை கிருஷ்ணன் அவர்களுக்கு வாசந்தமயம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பூனாக்கலிருந்து ஜேசுதாஸ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களோடு பத்தனிலிருந்து ராஜேஷ்குமார் வந்திருக்கிறாங்க. வட்டுவலை லோனக் பார்த்தீபன் வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. வெஸ்டன் ராஜா வந்திருக்கிறார். இதேவேளை பவானி சந்திரகலா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் அக்கா. அப்புத்தலை தொட்டலாக்கலையிலிருந்து இளையராஜா வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் அக்கா. நானும் விடியல் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றேன். கின்யா குறிஞ்சா கேணி, ரியாஸ் ராய்ஸ் மற்றும் அதே போல அஜாஸ் ஆகியோரை நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் வெண்பு கேட்டு ஃபைனாஸ் அகமட் வந்திருக்கிறாங்க. மும்தாஜ் பேகம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்காங்க. பாடல் திருவிழா தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல வெட்டமூலிருந்து சிவகுமார் வந்திருக்கிறாங்க. ஐனிகா மகன் விது, மனைவி மதி ஆகியோரை நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் வெண்பு கேட்டுக்கிறாங்க. வெளன்களிலிருந்து நிமல்குமார் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அதே போல எட்டாம்பட்டி சிவச்சந்தன் வந்திருக்கிறார். கிண்ணிய மஃபூர் நசூர் வந்திருக்கிறாரு. சுபயோகா வந்திருக்கிறாங்க. இதே போல ரம்புகர ஜெயத்கா வந்திருக்கிறாரு. இதே போல புஷ்பராணி வந்திருக்கிறாங்க. அதே போல ரிம்சான் ரெய்தாஸ் பெய்ரவலை நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். பருத்துறை அருள்மொழி வந்திருக்கிறாங்க. சிவகுமார் வந்திருக்கிறார். அதே போல சந்தோஷமான காலை நீர் வணக்கங்களோடு கொழும்பு 15 தர்ஷினி வந்திருக்கிறாங்க. அதே போல இலக்கம் 20 மெயின் ஸ்ட்ரீட் நானோயா அருணாசுதன் வந்திருக்கிறாங்க. அதே போல மர்ஜுன் நெல்லி வந்திருக்கிறாங்க. புதுச்சேரி மாவட்டம் கோவிந்தப்பேட்டையில இருந்து வீரமணிபாலன் வந்திருக்கிறாங்க. சரோஜா வந்திருக்கிறாங்க. அனுராபுதன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. மல்காந்தி ஸ்ரீகாந்த் வந்திருக்கிறாங்க. அதே போல மாளிகாவந்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவன் வந்திருக்கிறாங்க. இவர்களையும் இணைத்துக்கொண்டு இன்று நாளும் நிகழ்ச்சியோடு இருந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து மறக்கவிருக்கும் பாடலோடு நான் நிகழ்ச்சிந்து வழிபட்டு செல்ல போகின்றேன். தொடர்ந்தும் வாசந்த மெகவின் சுயாதன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் நாளை காலை அதிகாலை 5 உங்கள் அனைவரையுமே சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறும் நான் என்றென்றும் உங்கள் மீன் ஆட்சி சிவானே. நன்றி சொந்தங்களே.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மில் 102.6 102.8 அலைவரிசை நூலாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று ஜூலை மாதம் 13ஆம் தேதி தேசிய நாளிடுகள் வெளியேற்றுகின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாம் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தை மையப்படுத்திய விசாரணைகள், அதே போல் அதிகாரிகள் நட்டையீடு உள்ளிட்ட பல விடயங்கள் பிரதான இடம் பிடிக்கிறது. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அதே போல இந்த விசாரணைகளில் பல விடயங்கள் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக சிறைச்சாலை அதிகாரிகள் மீது கைதிகள் மேற்கொண்ட தாக்குதலின் போது அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அதே போல சில அதிகாரிகள் இலக்கு வைத்து தாக்கப்பட்ட விவகாரம் என பல விடயங்கள் வெளிவந்திருக்கிறது. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போல இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை தாக்குதல் சம்பவமானது ஒரு சதித்திட்டமாக இருக்கலாம் என்பதாக அரசாங்க தரப்பில் கருத்தொன்று முன்வைக்கப்படுகிறது. அது குறித்தும் விரிவாக நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதே போல புனர்வாழ்வு பெற்று போதைப் பொருளுக்கு அடிமையாகி புனர்வாழ்வு பெற்று மீண்டும் சமூகத்துக்கு திரும்பியவர்களில் 140 வீதத்துக்கும் அதிகமானோர் மீண்டும் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். காதல் தோல்வி அதே போல ஏனைய பொருளாதார பிரச்சனை உள்ளிட்ட பல விடயங்களில் அவர்களுக்கு இந்த நிலைமை மீண்டும் ஏற்பட்டிருப்பதான ஒரு தரவு தகவல் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கிறது. அது குறித்தும் விரிவாக நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதே போல ராகலை லெனார்ஸ் தோட்ட பகுதியில் 6 தொழிலாளர்கள் குடும்பங்கள் தங்களுடைய இதுவரை வாழ்ந்திருந்த வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்ட சம்பவம் தொடர்பான விடயங்கள் தற்போது மலையக பெருந்தோட்ட பகுதியில் மிகப்பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. எனவே நேற்று தினம் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்க பிரதீப் அவர்கள் அந்த பகுதிக்கு சென்றிருக்கிறார். அது குறித்தான மக்களிடம் விடயங்களை கேட்டிருந்த நிலையில் இப்போது அதுக்கான தீர்வு குறித்தான விடயங்கள் குறித்தும் பலரும் கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். அதுடவிலும் முக்கியமான செய்திகள் வந்திருப்பதை பார்க்கலாம். அதே போல 6 தமிழ் பேசும் கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் ஒன்றாக இணைந்து இன்றைய தினம் புரிந்துணர்வு உடன்பாடு ஒன்றை எட்டவிருக்கிறார்கள் என்பது முக்கியமான செய்தி. இன்று கொழும்பில் அதற்கான அறிவிப்பு வெளியாகப்படவிருக்கிறது. அவர்களுடைய ஒன்று கூடலோடாக அவர்கள் சேர்ந்து செயல்படுவதற்கான திட்டங்கள் என்ன காரணத்துக்காக சேரவிருக்கிற தொடர்பான விடயங்கள் இன்று தினம் ஊடக சந்திப்பில் விளக்கம் அளிக்கப்படலாம் என்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். இதனையும் தாண்டி பல முக்கியமான செய்திகளும் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. குறிப்பாக உலகத்திலேயே அதிக டிராபிக் அல்லது வாகன நெரிசல் கூடிய நாடுகளின் பட்டியலில் இலங்கைக்கு 3 இடம் கிடைத்திருக்கிறது என்பதும் இங்கே பிரதானமான செய்திகளாக பத்திரிகையில் வந்திருக்கிறது. அவை குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதே போல வெளிநாட்டு பக்கம் கவனத்தினால் ஹோமஸ் ஜலசந்தி மீண்டும் மூடப்பட்டிருக்கிறது. ஈரான் அமெரிக்க யுத்தம் முதல் இன்னும் ஒரு கட்டத்துக்கு செல்வதற்கான வாய்ப்பை சுட்டிக்காட்டும் வகையிலான பல்வேறு செய்திகளும் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. டெங்கு நோய் தொடர்பான செய்திகளும் பிரதான இடம் பிடிக்கிறது. மரணங்கள் அதே போல எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டப்படுகின்ற அதேவேளை நாட்டில் வெப்பநிலை அதிகரிப்பு சற்று இன்னும் வீரியமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எல்னோவின் தாக்கம் இலங்கையில் மெல்ல மெல்ல ஆரம்பிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்ற செய்திகள். அதே போல கடுமையான மழை வீழ்ச்சிக்கான கடுமையான வெள்ளப்பெருக்குக்கான வாய்ப்புகள் குறித்தும் இன்று தினம் பத்திரிகையினுடைய செய்திகள் வந்திருக்கின்றன. அவை தொடரும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கும். அதே போல தமிழகத்தினுடைய இசை பேரரசி அல்லது இந்தியாவுடைய இசை பேரரசி சொல்லப்படுகின்றது. தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த 5 மற்றும் 6 தேதிகளில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தில் 8 சிறைச்சாலை அதிகாரிகள் கைதிகள் உள்ளவர்களாக 29 பேர் உயர்ந்திருக்கிறார்கள். இந்நிலையில் சிறைச்சாலை மோதல் சம்பவத்துக்கு காரணமானவர்களை சந்தேகப்படும் 200 கைதிகளுக்கு எதிராக மனித படுகொலை குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளதாக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த 5 மற்றும் 6 தேதியில் இடம்பெற்ற மோதல் சம்பவங்கள் குறித்து சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் உள்ளிட்ட 8 சிறை காவலர்கள் உட்பட மொத்தமாக 29 பேர் பலியானதோடு 100 மேற்பட்டோர் காயமடைந்தார்கள். இக்கோர சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பல விசேட போலீஸ் குழுக்கள் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ள நிலையில் இந்த மோதலின் பின்னணியில் சுரேஷ் மற்றும் புருமுனா உள்ளிட்ட 13 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் செயற்பட்டுள்ளமை உயர்மட்ட போலீஸ் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்திருக்கிறது. இந்த விசாரணைகளின் போது குற்றச்செயலோடு தொடர்புடைய சந்தேக நபர்களை துல்லியமாக அடையாளம் காண்பதற்காக சிறைச்சாலை வளாகத்தில் உள்ள வீடியோ காட்சிகளை பயன்படுத்துவதற்கு
குற்றப்படாய திணைக்களத்தினர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இந்த மோதலுக்கு காரணமான சந்தேக நபர்களின் கைகளுக்கு பல அதிநவீன ஆயுதங்கள் கிடைத்திருப்பதாகவும், இந்த ஆயுதங்கள் அவர்களுக்கு எவ்வாறு விநியோகிக்கப்பட்டன என்பது குறித்தும் அரிய விசேட தேடுதல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவிக்கிறார்கள். அத்தோடு நீர்கொழும்பு சிறைச்சாலையின் ஆயுத களஞ்சிய சாலையில் உள்ள ஆயுதங்கள் குறித்தும் போலீசார் விசாரணை ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார்கள். இத்தொடர்பில் குற்றப்படாய பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் அதிபர் சந்தன கொடித்துவக்கு குற்றப்படாய திணைக்களம் இச்சம்பவம் குறித்து விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும், விசாரணைகள் நிறைவில் இந்த மோதலோடு தொடர்புடைய கைதிகளில் அனைவரும் அனைவருக்கும் எதிராக நீதிமன்றில் மனித படுகொலை குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு தொடரப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். இந்நிலையில் நாட்டின் 16 சிறைச்சாலைகளில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களைச் சேர்ந்த கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சிறைச்சாலைகளின் பாதுகாப்பு நிலைமைகள் குறித்தும் நீதியமைச்சும் சிறைச்சாலைகள் திணைக்களமும் தற்போது விசேட கவனம் செலுத்தியிருக்கின்றன. இதேவேளை கடந்த காலங்களில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளினால் வெளிநாடுகளிலிருந்து கடல் மார்க்கமாக போதைப் பொருட்களோடு கடத்தி வரப்பட்ட 10,804 ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக பிரதி போலீஸ் அதிபர் சந்தன கொடித்துவக்கு மேலும் தெரிவித்திருக்கின்றார். அரசரப்பு அதிகாரிகள் மற்றும் அரசு ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்கள அதிகாரிகளோடு நடத்தப்பட்ட கலந்துரையாடலில் தமது திணைக்களத்தில் கடுமையான உத்தியோகத்தர் பற்றாக்குறை நிலவுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். சிறைச்சாலைகளின் அதிகளவா நெரிசலை குறைக்கும் முகமாக சிறு குற்றங்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளவர்களை சிறைக்கு அழைக்காமல் வீட்டுக்காவலில் வைப்பதற்கான விசேட வேலைத்திட்டம் ஒன்றும் கடந்த காலத்தில் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான புதிய சட்டமூலத்தை மிக விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக நீதியமைச்சர் அர்ச்சனா நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலில் உயிரிழந்த சிறைச்சாலை காவலர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட 5,00,000 ரூபாய் என்பது ஆரம்ப கட்ட கொடுப்படவு மாத்திரமே எனவும், அவர்களின் குடும்பங்களுக்கு 20,00,000 ரூபாய்க்கும் அதிக தொகையை வழங்குவதற்கு சிறைச்சாலைகள் திணைக்களம் கவனம் செலுத்தியிருப்பதாகவும் சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் AC கஜநாயக்க தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் உயிரிழந்தவர்களின் அனைவரது இறுதிக்கிரியைகளும் சிறைச்சாலைகள் திரைக்களத்தின் செலவிலேயே மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்ட அவர், இந்த மோதலில் காயமடைந்த சிறைச்சாலை காவலர்களுக்கு நட்டையீடு வழங்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இம்மோதலில் காயமடைந்த 7 அதிகாரிகள் தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதோடும் அவர்களில் 3 கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கஜநாயக் அவர்கள் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்தியாக இருப்பதை காரணம் இன்றைய தினம் திவைன பத்திரிகையில் எதிரான இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். திவைன பத்திரிகை அந்த செய்திக்கு இவ்வாறு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் மராதமிமிட்ட பெற பந்தனாகார நிதாரிக்கே ரஹஸ் அவயவத் கபலா அந்துநாகத் மெரையின் துன்சியகிட்ட தெடி பெயவர CID கியா என்பதாக இன்றைய தினம் திவைன பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இந்த சிறை காவலர்கள் 8 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள், கைதிகளால் தாக்கப்பட்டு அவர்கள் இவ்வாறு கொல்லப்படுவதற்கு முன்பாக அவர்களுடைய ரகசிய உறுப்புகள் வெட்டி அகற்றப்பட்டிருப்பதாக ஒரு தகவலும் விசாரணை அதிகாரிகளுக்கு கிடைத்திருக்கிறது. எனவே அந்த இடையில் அடையாளம் காணப்பட்ட 300க்கும் அதிகமான இந்த கொலையாளிகளுக்கு எதிராக மனித படுகொலை தொடர்பான விவகாரத்தில் அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட போவதாக CID தெரிவித்த விடயத்தை மையப்படுத்தி இன்று தினம் திவைன பத்திரிகை தலைப்பெற்றுவதை பார்க்கலாம். திவைன பத்திரிகையில் மற்றொரு செய்தியும் இடம்பிடிக்கிறது. கெட்டுமின் துவாலெபு பந்தனாக நிலாரிக்கு ஹதாக் தாமத் ரோகலே துனாக் ICUK என்பதாக இன்று தினம் திவைன பத்திரிகை மற்றும் ஒரு தலைப்பை தருகிறது. இந்த மோதலில் காயமடைந்த 7 சிறைச்சால் அதிகாரிகள் தொடர்ந்தும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களில் 3 ICU அதாவது அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக இன்றைய திவைன பத்திரிகையில் தொடர்பான செய்தி இடம்பெற்றிருப்பதை காணலாம். அதேபோல் இன்றைய அருண பத்திரிகையிலும் இந்த சம்பவத்தை மையப்படுத்தி பிரதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். அருணபத்தினுடைய பிரதான தலைப்பு இப்படி அமைகிறது. மீகமுவ பந்தனாகாரைய சித்திய நிலதாரின் பாரதுன் ஆயுத தஹாசாக் அமுவை யக்கடபொழு முகுரு சா தியுனு ஆயுத ஏ அத்தர குசியே திபுனு பொல் கெடிவலியு காலா என்பதாக இன்றைய அருண பத்திரிகையில் தொடர்பான செய்தி இடம்பெற்றிருப்பதை காலம். நீர்கொழும்பு சிறைச்சாலை சமூகம் அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற 1,000க்கும் அதிகமான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. இரும்பு பொல்லுகள் அதே போல கூறிய ஆயுதங்கள் சமையலில் இருக்கின்ற தேங்காய்கள் கொண்டும் அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக இன்றைய அருண பத்திரிகை கூறுகிறது. அது தொடர்பான செய்தி இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நீர்கொழும்பு சிறையில் அதிகாரிகளை தாக்கிய 1,000 பொல்லுகள் மீட்பு,
கூறிய ஆயுதங்களும் சிக்கின என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலை இடம்பெற்ற மோதலின் போது கைதிகள் அதிகாரிகளை தாக்குவதற்கு பயன்படுத்தியதாக கூறப்படுக, கூர்மையான ஆயுதங்கள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளதோடு 1000+ இந்த பொள்ளுகளும் தடிகளும் இருந்ததாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். விசாரணையின் போது கைதிகள் சிறைச்சாலை சமையல் அறைக்குள் புகுந்து அங்கிருந்த தேங்காய்களையும் எடுத்து வந்து அதிகாரிகளை தாக்கியது தெரிய வந்திருக்கின்றது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் 8 சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் 21 கைதிகள் உயிர்ந்தார்கள். இதுதொடர்பான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னெடுத்த நிலையில் சிறைச்சாலைக்குள் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலில் கூர்மையான ஆயுதங்கள், இரும்பு கம்பிகள் மற்றும் 1000+ பொள்ளுகளும் தடிகளும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதற்கிடையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து கைதிகள் பிற சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றம் செய்யப்படுவதால் இந்த சிறைச்சாலை இடநெருக்கடிக்கு ஏற்பட்டுள்ளதோடு புதிய குழப்ப நிலையும் உருவாகியிருக்கிறது. இவர் இடமாற்றம் செய்யப்பட்ட கைதிகளை அந்த சிறைச்சாலைகளில் இருந்த ஏனைய கைதிகள் தாக்கியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாயிருப்பதாக அந்த செய்திகளும் இடம்பெடுத்திருப்பதை காணலாம். அதேபோல் இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பும் இதனை ஒட்டியதாகவே வெளியாகியிருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலை சொத்துக்கள் சேத விவரங்களை ஆராய விசேட குழு நியமனம், அதிகாரிகளை தாக்க பயன்படுத்திய தேங்காயை கூறிய ஆயுதங்கள் மீட்பு என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகையும் அதுபான செய்திகள் தெரிவித்தாங்கள் காரணம். அந்த வகையில் நீர்கொழும்பு சிறைச்சாலை இடம்பெற்ற மோதல்களில் சிறைச்சாலை சொத்துக்களுக்கு ஏற்பட்டுள்ள சேத விபரங்களை அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவிக்கிறது. சிரேஷ்ட சிறைச்சாலை அதிகாரி ஒருவரின் தலைமையில் மேற்படி விசாரணை நடைபெறும் எனவும் சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் ஏ சி கஜநாயக் அவர்கள் தெரிவித்த தகவலை மையப்படுத்தி இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய தினம் சிறைச்சாலை சம்பவத்தை மையப்படுத்தி தமிழன் பத்திரிகை பிரதான தலைப்பு ஒன்றை தருகிறது. அது குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் மனித உரிமை மீறல் என உலக நாடுகள் அதிருப்தி. பிரான்சுக்கான பயணத்தை பிற்போட்ட ஜனாதிபதி GSP வரிச்சலுகையை நீடிப்பதிலும் கேள்விக்குறி என்பதாக இன்றைய தினம் தமிழன் பத்திரிகை பிரதான தலைப்பில் அதனை சுட்டிக்காட்டுகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரத்தின் தாக்கம் உள்ளிட்ட நாட்டில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலைமையை கருத்தில் கொண்டு இம்மாத இறுதியில் பிரான்சுக்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொள்ளவிருந்த ஜனாதிபதி அனந்த்குமார் திசாநாயக்க தனது விஜயத்தை இவ்வருட இறுதி வரை ஒத்திவைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து பிரான்ஸ் அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் இவ்விடத்தின் பிற்பகுதியில் புதிய திகதியொன்றை வழங்குமாறும் கோரப்பட்டிருப்பதாக வெளிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்திருக்கின்றார். கடந்த பிப்ரவரி மாதம் புதுடெல்லியில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான தாக்கங்கள் குறித்த உச்சி மாநாட்டின் போது பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் மற்றும் ஜனாதிபதி அனந்த்குமார் திசாநாயக்க ஆகியோரும் சந்தித்த போதே இந்த பிரான்ஸ் விஜயத்துக்கான அழைப்பு விடுக்கப்பட்டது. GSP+ வரிச்சலுகை வசதியை நீடிப்பதற்கான பிரான்சின் ஆதரவை பெற்றுக் கொள்வது தொடர்பிலேயே திட்டமிடப்பட்டது. தற்போதைய சலுகையானது December 31 நிறைவுக்கு வரவிருக்கும் நிலையில்தான் இந்த இலங்கை அடுத்த ஆண்டில் GSP+ வரிச்சலுகையை புதிய விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டியிருக்கிறது. GSP+ வசதியானது தகுதி பெறும் வளரும் நாடுகளுக்கு ஐரோப்பிய ஒன்றிய சந்தைக்குள் பிரவேசிப்பதற்கு முன்னுரிமை வழங்குகிறது. எனினும் அதன் தொடர்ச்சியானது மனித உரிமைகள், தொழிலாளர் உரிமைகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நல்லாட்சி ஆகியவற்றை உள்ளடக்கிய 27 சர்வதேச உடன்படிக்கைகளை திறம்பட செயற்படுத்துவதை பொறுத்தே தீர்மானிக்கப்படுகிறது. ஜனாதிபதியின் இந்த விஜயத்தின் போது பொருளாதார மற்றும் நிதி மற்றும் பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு தொடர்பான 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் பிரான்சுடன் கையெழுத்து அரசாங்கம் திட்டமிட்டதாக அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவிக்கிறார். இந்த விஜயத்துக்கு முன்னர் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் உள்ளடங்கிய இறுதி செய்ய நாங்கள் விரும்புகிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதேவேளை நீர்கொள்விடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் குறித்து உலக நாடுகளின் மனித உரிமைகள் அமைப்புகள் அதிர்ச்சி வெளியிட்டிருப்பதால் அந்த விடயம் GSP+ சலுகை நீடிப்பு விடயத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்பதால் ஜனாதிபதி இந்த விடயத்தை பேச விருப்பமின்றி பயணத்தையே தவிர்த்திருக்கலாம் என்றும் கருதப்படுவதாக இன்றைய தமிழன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. இது தொடர்பாக இன்னும் ஒரு தகவலும் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இடம்பிடிக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற தாக்குதலின் பின்னணியில் அரசை கவிழ்க்கும் சதி சந்தேகம் எழுந்திருப்பதாக கூறுகிறார் தேசிய மக்கள் சக்தி MP தேவானந்த சுரவீர என்பதாக தினக்குரல் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தின் பின்னணியில் அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான ஒரு சதி இருப்பதாக சந்தேகம் எழுந்திருப்பதாக தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்திருக்கின்றார். தன் கட்டுப்பாட்டில் உள்ள கைதிகளை கூட அரசால் பாதுகாக்க முடியவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கொழும்பில் உள்ள ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கிறார். நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு தற்போதைய அரசால் பாதுகாப்பு வழங்க இயலாது என்று அல்ல,
தீர்க்கப்பட்ட ஒரு மோதல் மீண்டும் தலை தூக்கியதற்கும் பல அரசு ஊழியர்களின் உயிர் இழப்புக்கும் பின்னணியில் உள்ள சதி என்ன என்பதை நாம் கண்டறிய வேண்டும். இந்த அரசை கவிழ்த்து எந்த வழியிலாவது அதிகாரத்தை கைப்பற்ற விரும்பும் நபர்கள் இருக்கிறார்கள், அப்படிப்பட்ட ஒரு குழுவும் இருக்கிறது. அதனால்தான் அவர்கள் ஒரு கட்டத்தில் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்படுவார்கள். அவர்கள் அங்கு சென்றே ஆக வேண்டும். தொடர்ந்தும் இந்த அரசுக்கு எதிராக சதி செய்து அரசை வீட்டுக்கு அனுப்ப திட்டமிடும் ஒரு குழு பல்வேறு சதித்திட்டங்களோடு உள்ளது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு குழு இருக்கும் போதும் திட்டமிட்ட சம்பவங்கள் நடப்பதை தடுப்பது சாத்தியமற்றது. ஆனாலும் மக்களின் பெரும் ஆதரவை பெற்றுள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை கவிழ்ப்பது என்பது சாத்தியமான ஒன்றல்ல எனவும் தேவானந்த சுரவீர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எனவே அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான முயற்சிகளை பல வழிகளில் பல குழுக்கள் மேற்கொண்டு வருகின்றன. அதில் ஒரு முயற்சியாக கூட இந்த சிறைச்சாலை மோதல் இருக்கலாம். அது குறித்து நாங்கள் விரிவாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறோம் என்பதாகத்தான் தேவானந்த சுரவீர் அவர்கள் தெரிவித்த தகவலும் இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் மற்றொரு தகவலும் வருகிறது. அரசின் சதிகளை முறியடிக்க அனைத்து எதிர்கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் பொதுஜன பெரமுன அழைப்பு என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை தலைப்பிடுகிறது. அரசியல் தேவைகளின் அடிப்படையில் இந்த அரசாங்கம் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் பதவிக்கு காலத்தை இழைப்பதற்கு மேற்கொள்ளும் வெட்டுகளான முயற்சிகளுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் அனைத்தும் குரல் எழுப்ப வேண்டும், ஒன்றிணைந்து குரல் எழுப்ப வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் அவர்களும் எதிரான கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே பலரும் இந்த கோரிக்கைகளை முன்வைக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் இதுதொடர்பான விடயங்களை கூறியிருப்பதாக அதனுடைய செயலாளர் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகை இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சாகர காரியவசம் இந்த கோரிக்கையை சகல எதிர்க்கட்சிகளிடம் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் இந்த விடயத்தில் தீவிரமாக செயற்பட வேண்டும், அதாவது நீதிபதியுடைய வயதிலே நீடிக்கின்ற செயற்பாட்டை நாங்கள் அனுமதிக்க கூடாது என்பதாகத்தான் அந்த கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்படுகிறது. எனவே அரசாங்கம் இந்த விடயத்தில் கூறுகின்ற பிரதானமான விவகாரம் அனுமதி, அதாவது அனுபவம் வாய்ந்த நீதிபதிகளை கொண்டு அவர்கள் கையாண்ட வழக்குகளை அவர்களூடாகவே நிறைவு செய்வதற்கான ஏதுநிலைகள் தொடர்பான விடயங்களை ஆராய்வதற்காகத்தான், ஆராய்ந்து அது தொடர்பான வழக்குகளை துரிதமாக முடிவு செய்வதற்காகத்தான் இந்த நீதிபதிகளுடைய வயதில் தொடர்பான விடயங்கள் குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. எனவே அரசாங்கம் கூறுகின்ற விவகாரம் அப்படி நீதிபதிகளுடைய வயதில் எடுக்கப்பட்டு வழக்கு விசாரணை தீவிரமடையும் பட்சத்தில் இப்போது வெளியே இருக்கின்ற பலர் உள்ளே செல்ல ஏற்படும். அதன் காரணமாகத்தான் பலரும் இந்த விடயத்திற்கு எதிர்ப்பு வெளியிடுவதாக அரசாங்க தரப்பு கூறுகிறது. ஆனால் இவர்கள் இது நீதித்துறையில் ஏற்படுகின்ற பாரிய வெட்கக்கடனான செயற்பாடு என்பதாக எதிர்க்கை தரப்பு தெரிவிக்கிறது. பார்க்கலாம் இறுதியில் இதற்கான முடிவு என்னவாக இருக்கும் என்று. அடுத்து இன்று தினம் மற்றும் ஒரு தகவல் அருண பத்திரிகை மற்றும் வீரகேசரி பத்திரிகையில் செய்திகள் இடம்பெற்றிருப்பதை காணலாம். இன்றைய அருண பத்திரிகையினுடைய முதற் பக்க செய்தி இதுபான முக்கியமான ஒரு தகவலை கொண்டு வந்திருக்கிறது. அதுபாக நாங்கள் பார்க்கலாம். விஷ மத்ரவையின் மிதுனு சியட் ஹத்தியாவாக் சுராவட்ட அப்பெகி விழா என்பதாக இன்றைய அருண பத்திரிகை தலைப்பெற்று காணலாம். விஷ போதைப் பொருளிலிருந்து மீட்கப்பட்ட பலர் இப்போது மதுபானங்களுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் என்பதாக அருண பத்திரிகையில் ஒரு செய்தி இடம்பிடிக்க, அதே போன்றது ஒரு செய்தி இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையிலும் இடம்பிடிக்கிறது. புனர்வாழ்வுக்கு பின் 47% மீண்டும் போதைக்கு அடிமை, போதைப் பொருள் மறுவாழ்வு பணியகத்தின் தலைமை பணிப்பாளர் நாயகம் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் அதுபான செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகத்தோடு மீண்டும் இணைக்கப்பட்டவர்களில் 47% தவறான நண்பர்களின் சவகாசம் மற்றும் காதல் தோல்வி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் மீண்டும் போதைப் பொருள் பழக்கத்திற்கு ஆளாகியிருப்பதாக போதைப் பொருள் மறுவாழ்வு பணியகத்தின் தலைமை பணிப்பாளர் நாயகம் பிரிகேடியர் MS அமித் தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் நேற்று ஊடகங்களில் கருத்துக்களை முன்வைக்கும் போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருப்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த செய்தியை தருகிறது. 47% புனர்வாழ்வு முடித்தவர்கள் தங்களின் பழைய நண்பர்களோடு மீண்டும் தொடர்பு கொண்டதாலேயே மீண்டும் போதைப் பொருள் பழக்கத்துக்கு அடிமையாகி பிரதான காரணமாக இருக்கிறது. மேலும் அவர்கள் வாழும் சமூக சூழலின் தாக்கம் காரணமாக 24.5% குடும்பத்தினர் முறையான அரவணைப்பும் கவனமும் கிடைக்காததால் 23% பேரும், தாங்கள் வேலை செய்யும் இடங்களில் உள்ள சூழல் காரணமாக 22% பேரும், காதல் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் இதர காரணங்களால் 4% மீண்டும் போதை பாதையை
தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இளம் தலைமுறையினை இந்த போதையிலிருந்தும் பாதுகாக்கும் நோக்கில் கடந்த ஆண்டில் மட்டும் சுமார் 20 லட்சம் பேரை சென்றடையும் வகையில் 1050 விழிப்புணர்வு திட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. நடப்பு ஆண்டில் டிசம்பர் 31 தேதிக்கு முன்னர் 1278 விழிப்புணர்வு திட்டங்களை நடத்த இலக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தற்போது வரை 660 திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டுள்ளதோடு அதன் மூலம் சுமார் 62,000 பேர் விழிப்புணர்வு பெற்றிருக்கிறார்கள். போதைப் பொருள் மறுவாழ்வு மற்றும் ஒழிப்பு என்பது வெறும் அரசாங்கத்தின் நடவடிக்கை மாத்திரமல்ல, அது ஒட்டுமொத்த சமூகத்தின் பொறுப்பாகும். புனர்வாழ்வு மையங்களின் இவர்களின் ஆளுமை திறன், தலைமைத்துவ பண்புகள் வளர்க்கப்பட்டு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் பங்களிக்கும் சிறந்த குடிமகனாக அவர்கள் மாற்றியமைக்கப்படுகிறார்கள். எனவே புனர்வாழ்வு முடிந்து மீண்டும் சமூகத்துக்கு திரும்பவர்களை தனிமைப்படுத்தாமல் சமூகம் அவர்களை இன்முகத்தோடு ஏற்று அரவணைக்க வேண்டும் என்பதாகவும் இந்த போதைப்பொருள் மறுவாழ்வு பணியகத்தின் தலைமை பணிப்பாளர் நாயகம் பிரிகேடியர் MS அமித் அவர்கள் இந்த விடயத்தை கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார். போதைப் பொருளுக்கு அடிமையாகிறவர்கள் இப்போது அவர்களை மறுவாழ்வுக்கு உட்படுத்தி அவர்களை மீண்டும் இந்த சமூகத்தில் சேர்க்கின்ற போது சமூகத்தில் இருக்கின்ற இவர்கள் மீண்டும் அவர்கள் இந்த பாதைக்கு செல்லுகின்ற வகையிலான விடயங்களை மேற்கொள்ளாமல் அவர்களை அரவணைத்து அவர்களை ஒரு புதிய வாழ்க்கை செல்வதற்கான ஒத்துழைப்பை வழங்க வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது சமூகத்தில் என்பதாகத்தான் அந்த தகவலும் இன்றைய தினம் முக்கியமான செய்திகளாக இடம்பிடிக்கின்றன. அடுத்து இப்போது மலையக பெருந்தோட்ட பகுதிகளில் பேசுபொருளாக மாறியிருக்கின்ற முக்கியமான விவகாரம் ராகலை பகுதியில் இருக்கின்ற தோட்டமுடலிருந்து அங்கிருக்கின்ற பெருந்தோட்ட தொழிலாளர்கள் 6 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் திடீரென வாழ்விடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அந்த செய்தியும் இப்போது முக்கியமான பேசுபொருளாக மாற நேற்றைய தினம் சுந்தர்லிங்கம் பிரதி அமைச்சர் அவர்கள் அந்த பகுதிக்கு சென்று நிலைமைகளை ஆராய்ந்திருக்கிறார். இன்றைய தினகரன் பதிலில் ராகலை தோட்டத்திலிருந்து 6 குடும்பங்கள் வெளியேற்றம் பிரதி அமைச்சர் விரைவு என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகையில் தொடர்பான செய்தி இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையில் சென் லெனார்ட் தோட்டத்துக்கு பிரதி அமைச்சர் பிரதீப் விஜயம் மக்களுக்கான இடத்தை பெற்றுத்தருவதாக உறுதி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையில் ராகலை ஹால்கரணேயா சென் லெனார்ட் தோட்ட குடியிருப்பிலிருந்து கடந்த வெள்ளிக்கிழமை 10 தேதி நீதிமன்ற உத்தரக்கமைய வெளியேற்றப்பட்ட மக்களை பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்க பிரதீப் நேற்று நேரில் சென்று சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார். நீதிமன்ற உத்தரவின் பேரில் வெள்ளிக்கிழமை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. 30 வருடங்களுக்கு மேலாக இந்த மக்கள் இங்கு வாழ்ந்து வந்த போதிலும் நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் வெளியில் உள்ள மக்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் தான் இம்மாதிரியான சம்பவங்கள் நடைபெறுகின்றன என பிழையான கருத்துக்களை கூறுகிறார்கள். நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்த வழக்கின் தீர்ப்பின்படியே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வழக்குக்கும் தீர்ப்புக்கும் அரசாங்கத்துக்கும் இவை தொடர்பில்லை. இருப்பினும் 200 வருட காலமாக இந்த நாட்டில் வாழ்ந்து தேசிய வருமானத்தில் முதுகெலும்பாக இருந்த இந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கிறது. எனவேதான் இந்த மக்களை பாதுகாப்பதற்கு சுகதுக்கங்களை விசாரிப்பதற்கு இன்று இங்கு வருகை தந்திருக்கின்றோம். நிச்சயமாக எங்களது அமைச்சர் லால்காந்த ஓரிரு தினங்களில் இங்கு விஜயம் செய்ய உள்ளார். LRC நிறுவனத்தோடு பேசி இந்த வீட்டையும் காணிகளையும் பெற்றுக் கொடுப்ப நடவடிக்கைகள் மேற்கொள்வோம். மேலும் இது ஒரு சட்ட ரீதியான ஜனநாயக நாடு, மக்களை இணைத்து போன்று வெளியேற்ற முடியாது. மக்களது வாழ்வுரிமை முக்கியமானது. இவர்கள் தற்காலிகமாக வாழ்வதற்கேற்ற வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்போம் என்பதாகவும், எனவே இவர்களில் இருவருக்கு இந்திய விடுதலின் கீழ் 2 வீடுகள் கிடைக்கவுள்ளன. அந்த வீடுகளையும் பெற்றுக் கொடுப்பது நடவடிக்கை எடுப்போம் என்பதாகவும் நேற்று தினம் சுந்தர்லிங்கம் பிரதீப் பிரதி அமைச்சர் அவர்கள் இங்கே அந்த மக்களை சந்தித்த போது தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே 30 வருடங்களுக்கு மேலாக அந்த பகுதியில் வாழ்கிறார்கள். அது ஒரு தனியாருக்கு சொந்தமான இடம் என்பதாக தெரிவித்து LRC வழக்கு தொடரப்பட்டு இந்த வழக்கில் அவர்கள் இங்கிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்ற உத்தரவு ஏற்கனவே வந்திருக்கிறது. ஆனால் திடீரென இந்த கடந்த 10 தேதி அங்கு சென்றவர்கள் நீதிமன்ற தீர்ப்பு இருப்பதாக தெரிவித்து அவர்களை திடீரென வெளியேற்றிருக்கிறார்கள். இது நேற்று இன்று நடந்த விடயமல்ல, இது பல வருடங்களாக நடந்த வழக்கினுடைய விடயங்கள் அடிப்படையாக வைத்து நேற்று முன்தினம் அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். கடந்த காலத்திலிருந்தே இந்த பிரச்சனைக்கான தீர்வு தேடப்பட வேண்டியிருந்த போதிலும் இந்த தீர்வு தொடர்பான விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்படவில்லை. எனவே இப்போது அந்த பிரச்சனை பூதாகரமாக வெளியாகியிருக்கிறது. எனவே இதில் கடந்த காலங்கள் இந்த காலம் என்று குற்றச்சாட்டு முன்வைக்காமல் அந்த மக்களுக்கு நிரந்தரமான வாழ்விடத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு தற்போது ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கத்தில் இருக்கிறது. எனவே சுந்தரங்க பிரதி அமைச்சர் அவர்கள் அந்த பகுதிக்கு சென்று அந்த மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டிருந்து கொண்டிருக்கிறார். எனவே நிச்சயமாக அவர்களில் இந்திய விடுதலுக்கு அவர்கள் இருவருக்கு 2 வீடுகள் வழங்கப்படுகின்றன. இனியோருக்கான வீடுகள் மற்றும் அவர்களுக்கான உரிமையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்குரியது. அது தொடர்பான விடயங்களை அரசு கவனத்தில் கொள்ளும் என்பதாகத்தான் சுந்தர்லிங்க பிரதி அமைச்சர் அவர்கள் தெரிவித்த விடயங்களும் பிரதானமாக இருப்பதை காணலாம்.
அடுத்து இன்றைய தினம் மற்றொரு செய்தியும் பிரதானமான முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் தொடர்பான செய்தி தமிழன் பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. காணிகளை விடுவிக்க கோரி பலாலியில் நேற்றும் போராட்டம் என்பதாக இன்றைய தினம் தமிழன் பத்திரிகை தலைப்பெற்றுவதற்கான மலையக பெருந்தோட்ட மக்களும் இருக்கின்ற முக்கியமான விவகாரம் காணி உரிமை சார்ந்த விவகாரம். காணி உரிமை என்பது அவர்களுடைய வாழ்வுரிமை, அதனை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. அதே போல ஏற்கனவே யுத்த காலத்தில் கைப்பற்றப்பட்ட காணிகள் மக்களுடைய உண்மையான உரிமை உறுத்தியுள்ளவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய காணிகள் குறித்தும் காணப்படுத்த வேண்டிய காலம், அதற்கான போராட்டங்கள் இப்போது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இன்றைய தினம் தமிழன் பத்திரிகை அந்த செய்தியினை தலைப்பெற்றுகிறது. வழிவடக்கு மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி பலாலி சந்தையில் நேற்று 4வது தடவையாகவும் போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். யுத்தத்தால் இடம்பெயர்ந்து கடந்த 36 வருடங்களாக காணிகளை இழந்த மக்கள் ராணுவத்தின் வசமுள்ள காணிகளை விடுவிக்குமாறு கோரி குறித்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். தமது காணிகளில் ராணுவம், விவசாய நடவடிக்கைகள் மற்றும் வர்த்தக நிலையங்களை அமைத்து தமது சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்தி வரும் நிலையில்தான் நீண்ட காலமாக நிலங்கள், வீடுகள் அற்று தங்கள் வாழ்ந்து வருவதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதன்போது கொட்டகை அமைத்து போராட்டத்தை முன்னெடுக்க மக்கள் முயற்சித்த போதும் போலீசார் தடுத்திருக்கிறார்கள். கொளுத்தும் வெயிலில் மக்கள் தொடர்ந்தும் தமது போராட்டத்தை முன்னெடுத்து வருவதாகவும் அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு மக்களின் பிரச்சனைகள் அடுக்கடுக்காக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இது இந்த காலப்பகுதியில் மாத்திரமல்ல, தொடர்ச்சியாக இருக்கின்ற பல கால பிரச்சனையாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்றைய தினம் இன்னும் ஒரு முக்கியமான அரசியல் நகர் ஒன்று மேற்கொள்ளப்பட போவதான செய்தி ஒன்றும் இருக்கிறது. வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பிடுகிறது. 6 தமிழ் பேசும் கட்சிகள் இன்று புரிந்துணர்வு உடன்பாடு. தமிழ் பேசும் மக்கள் எதிர்கொள்ளும் பொதுவான விடயங்களில் இணைந்து செயற்பட இணக்கம் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வடக்கு கிழக்கு மற்றும் மலையகம் உள்ளிட்ட தமிழ் பேசும் மக்களை பிரதிநிதித்துவம் செய்யும் 6 அரசியல் கட்சிகளிடையே அம்மக்கள் எதிர்கொள்ளும் பொதுவான விடயங்களில் இணைந்து செயற்படுவதற்கு இணக்கப்பாடு எட்டப்பெற்றிருக்கிறது. இந்நிலையில் குறித்த 6 தமிழ் பேசும் கட்சிகளிடையிலான புரிந்துணர்வு இணக்கப்பாடு குறித்து அறிவிப்பு இன்றைய தினம் கொழும்பு ரேணுகா ஹோட்டலில் பிற்பகல் 1 மணிக்கு வெளியிடப்படவிருக்கிறது. அதில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, இலங்கை தமிழரசு கட்சி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகிய 6 கட்சிகளிடையே குறித்த இணக்கப்பாடு எட்டப்படவிருக்கின்றது. எனவே முன்னதாக குறித்த 6 கட்சிகளையும் இணைக்கும் முகமாக மிக ரகசியமாக சுமந்திரனின் கொழும்பில் உள்ள இல்லத்தில் முக்கிய சந்திப்புகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அதன் அடிப்படையில் தமிழ் பேசும் மக்கள் எதிர்கொள்ளும் முதன்மையான விடயங்கள் அடையாளம் காணப்பட்டு அது தொடர்பில் தொடர்ச்சியாக சந்திப்புகள் நடத்தப்பட்டு தற்போது 6 கட்சிகளின் இணக்கத்தோடு ஆவணம் ஒன்றும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் குறித்த ஆவணத்தில் உள்ள விடயங்களின் அடிப்படையில் இன்று கலந்துரையாடல் நடத்தப்பட்டு இன்றைய தினம் மேற்படி 6 கட்சிகளுக்கு இடையிலான புரிந்துணர்வு இறுதியாகும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை அரசு, எதிரணி உட்பட பல்தரப்புகளோடு தமிழ் பேசும் மக்களின் பிரச்சனைகளை முன்னிறுத்தி கலந்துரையாடி சிங்கள சகோதரர்களோடு சமத்துவமாக ஒரே நாட்டில் வாழ வழி தேடுவதே தமிழ் முற்போக்குடனின் நிலைப்பாடு. இதை இன்றைய தினம் நாம் வலியுறுத்துவோம் என்று தமிழ் முற்போக்குடனின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் அவர்கள் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்க விடயம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்படுகிறது. எனவே இப்போது சகல சிறுபான்மை சமூகத்தில் தமிழ் பேசுகின்ற மக்களை சார்ந்த அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தாத எதிர்கட்சிகள் இருக்கின்ற எதிர்த்தரப்பில் இருக்கின்ற கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து இன்று தினம் ஒரு கூட்டணி அமைக்கவிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு புரிந்துணர்வு உடன்பாடுக்கு வரவிருக்கிறார்கள். எனவே அந்தந்த பகுதிகள் சார்ந்த, அந்தந்த மக்கள் சார்ந்த, இனக்குழுமங்கள் சார்ந்த பல பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனையில் ஒவ்வொன்றாக அடையாளம் கண்டு அதனை தீர்க்க வேண்டிய தரப்பு கொண்டு சென்று அந்த மக்களுக்கு தீர்வு வழங்க வேண்டியதற்கான ஒரு உடன்பாடாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு தேர்தலுக்கான கூட்டாக இருக்கக்கூடாது மக்களுடைய எதிர்பார்ப்பு. எனவே தேர்தல் கூட்டாக இருந்தாலும் பரவாயில்லை, மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான குரல் எழுப்புகின்ற ஒரு சக்தியாக இருப்பது மிக முக்கியமான விவகாரம். எனவே இந்த விடயமானது மக்களின் பிரச்சனைக்கான ஒரு கூட்டாக இருந்தால் அது மிகவும் ஆரோக்கியமானதாக இருக்கும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பார்க்கலாம் இன்றைய நாளிலிருந்து அவர்கள் தங்களுடைய இந்த புரிந்துணர்வுப்பதின் பின்னர் செயல்படுகின்ற விதத்தை பொறுத்து நாங்கள் அடுத்தடுத்த விடயங்களை பார்க்கலாம். அடுத்து இன்று தினம் பத்திரிகைகள் வழியாக இருக்கின்ற மேலும் பல செய்திகள் குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். டெங்கு தொடர்பான விடயங்கள் முக்கியத்துவம் பெறுகிறது. இன்றைய தினம் அது தொடர்பான செய்திகளும் பிரதான செய்திகளாக பத்திரிகையில் வந்திருக்கின்றன. இன்றைய லங்கா தீப பத்திரிகையில் டெங்கு அதி அவதானம் கலாப்ப எக்ஸிய ஹெத்தபாக் ரட்டபுரா பனாஸ் திகம பஸ்னாகிர என்பதாக அந்த செய்தி தலைப்பெற்றிருப்பதை காணலாம். நாட்டில் 175 டெங்கு அபாய வளையங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அதில் 52 வளையங்கள் மேல் மாகாணத்திலேயே இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய திவைன பத்திரிகையில் மதுரமான செய்திக்கு தலைப்பிடுகிறது. டெங்கு லெட்டு ஹெட் ஹத்தாஸ் பனிதி மரண
நகி என்பதாக தலைப்பிடப்படுகிறது. 68,000 அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியிருக்கிறார்கள். 47 மரணங்கள் பதிவாகியிருக்கிறது. அதி அவதானம் கலாப்ப ஹெட்டக்க அதிட்ட டெங்கு மருதன வெடசட்டான என்பதாக தலைப்பிடப்படுகிறது. எனவே அதி அபாயமிக்க வளையங்கள் 60 வளையங்களில் இன்று முதல் டெங்கு ஒழிப்பு பணிகள் மீண்டும் துரிதமாக மேற்கொள்ளப்பட போவதாக அந்த செய்திகள் இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. டெங்கு தொடர்பான குறித்து மக்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டிய காலம் என்பதை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலான பல செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கிறது. அது குறித்து மக்கள் விழிப்போடு செயல்பட வேண்டும். நாடளாவிரதியில் இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவான டெங்கு நோயாளர் எண்ணிக்கை 68,000 கடந்திருக்கிறது. உயிரிழப்புகளின் எண்ணிக்கையும் 47 உயர்ந்திருப்பதாக தேசிய டெங்கு கட்டுப்பாடு பிரிவு தெரிவிக்கிறது. நிலவி வந்த தொடர்ச்சியான மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக நாடளாவிரதியில் உணவு பெருக்கம் அதிகரித்ததோடு இதன் விளைவாக நாட்டில் தினந்தோறும் அடையாளம் காணப்படும் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கையும் வெகுவாக அதிகரித்து செல்வதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு எதிர்ப்பு கூறியிருக்கிறது. அதற்கமைய ஜனவரி முதல் இதுவரையான காலப்பகுதியில் நாடு தலைவர் ரீதியில் 68,071 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியிருக்கிறார்கள். குறிப்பாக இம்மாதத்தில் மாத்திரம் 12,692 பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். நுழைவு பெருக்கத்தை கருத்தில் கொண்டு 175 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகள் டெங்கு அதி உயர் அபாயமிக்க பகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. டெங்கு காய்ச்சல் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 47 அதிகரித்திருக்கிறது. இதுவரை கண்டறியப்பட்ட நோயாளிகளின் 52.63% அதாவது 35,823 பேர் மேல் மாகாணத்திலேயே பதிவாகியிருக்கிறார்கள். அத்தோடு கம்பக மாவட்டத்தில் 13,976 பேரும் அதிகூடிய எண்ணிக்கையில் டெங்கு நோயாளிகள் பதிவாயிருப்பதோடு கொழும்பு மாவட்டத்தில் 13,706 பேர், மாத்தறையில் 4,834 பேர், கழுத்துறையில் 4,548 பேர், கண்டி மாவட்டத்தில் 4,428 பேர், ரத்தினபுரி மாவட்டத்தில் 3,937 பேர், காலி மாவட்டத்தில் 39,010 பேர், ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் 1,913 பேர் என ஒவ்வொரு மாவட்ட அடிப்படையில் அதிக அளவான டெங்கு நோயாளர்கள் இந்த காலப்பகுதியில் பதிவாகி வருகிறார்கள். மக்கள் இதுகுறித்து மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த செய்தி உணர்த்துகிறது. அடுத்து இந்த சீரற்ற வானிலை தொடர்பான விடயங்களை பார்க்கின்ற போது எல்லினோ நிலைமை காரணமாக நாட்டில் வெப்பநிலை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இன்றைய தினம் அது தொடர்பான செய்திகள் பிரதானமாக இருப்பதை காணலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வடகிழக்கில் வெப்பம் அதிகமாக பதிவாகும் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்தி வருகிறது. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று எதிரம் அதாவது திங்கட்கிழமை அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படும் நிலையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஒரு சில பிரதேசங்களில் வெப்பநிலையானது மனித உடலுக்கு உணரக்கூடிய தன்மையில் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. அதேபோல் வடக்கு மற்றும் தெற்கு கடற்பரப்பில் இன்றைய தினம் காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் கடற்பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். ஆகவே கடற்படை மற்றும் மீனவ சமூகம் அவதானத்தோடு செயற்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது. கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களில் இன்றைய தினம் மழை பெய்யக்கூடும். அதேபோல் மேல் மாகாணம் மற்றும் வடமேல் மாகாணத்தில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் முனராகலை, ஹம்பாந்தோட்டை, திருவோணமலை மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாளருக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான மற்றும் சிலாபத்திலிருந்து புத்தளம் ஊடாக காங்கேசந்துறை வரையான கடற்பரப்புகள் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50-60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதோடு கடலும் கொந்தளிப்பாக காணப்படும். கடற்படையினரும் மீனவ சமூகத்தினரும் இதுகுறித்து அவதானமாக இருக்குமாறு வளிமண்டல திணைக்களம் எச்சரித்திருக்கிறது. அதேபோல திணைக்களம் வெளியிடுகின்ற அறிக்கைகள் தொடர்பில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றும் அங்கே வலியுறுத்தப்படுகிறது. அதேபோல நாட்டில் முல்லைத்தீவு, வவுனியா, மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை மற்றும் முனராகலை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு சில பிரதேசங்களில் இன்றைய தினம் பகல் பொழுதில் வெப்பச்சுட்டன் அதாவது மனித உடலுக்கு உணரப்படும் வகையில் கவனம் செலுத்தப்பட வேண்டிய மட்டத்தில் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறது. போதுமான அளவு நீர் அருந்த வேண்டும். பகல் பொழுதில் நிழலான இடத்தில் ஓய்வாக இருத்தல் வேண்டும். வயது முதிர்ந்தோர் மற்றும் நோயாளிகள் குறித்து விசேட கவனம் செலுத்த வேண்டும். சிறுவர்களை வாகனங்களில் தனித்துவிட வேண்டாம். உடலிலிருந்து வியர்வை அதிக அளவில் வெளியேறும் வகையிலான செயற்பாடுகளை தவிர்த்துக் கொள்வது அவசியமானது என வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு
எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது குறித்தும் மக்கள் மிகுந்த கவனமாக செயற்படுங்கள் என்ற விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். ஒருபுறம் டெங்கு தொற்று தொடர்பான பிரச்சனை இருக்கிறது, மறுபக்கம் கடும் மழை பெய்வதற்கான சாத்தியம் இருக்கிறது, மறுபக்கம் கடுமையான வெப்பநிலை தொடர்பான விடயங்கள் குறித்தும் எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. எனவே இந்த விடயங்கள் குறித்து மக்கள் கவனமாக செயற்படுங்கள். மேலும் சில செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வை எழுந்திருக்கிறோம். அந்த வகையில் தினகரன் பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற செய்திகள் தொடர்பில் நாங்கள் இப்போது பார்க்கலாம். பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்ததால் வருமானம் அதிகரிப்பு எதிர்பார்ப்பு ரூபா 197 மில்லியனை கடந்தது என்பதாக ஒரு செய்தி இடம்பெடுத்திருக்கிறது இன்றைய தினகரன் பத்திரிகையில். நாட்டில் பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்துள்ள நிலையில் ஆண்டின் முதல் 5 மாதங்களில் வரவு செலவு திட்ட எதிர்பார்ப்பு 197 பில்லியன் ரூபாவை கடந்திருப்பதாக மத்திய வங்கி அறிவித்திருக்கின்றது. அரச வருமானத்தில் ஏற்பட்டுள்ள குறிப்பிடத்தக்க அதிகரிப்பின் காரணமாக 2025 ஆண்டின் இதே காலகட்டத்தில் 236.6 பில்லியன் ரூபாய் பற்றாக்குறையாக காணப்பட்ட அரசின் நிதிநிலை 2026 ஆண்டு மே மாதத்தோடு முடிவடைந்த காலப்பகுதியில் 197.3 பில்லியன் ரூபாய் அதிகரிப்பு காணப்படுவதாகவும் மத்திய வங்கி தெரிவிக்கிறது. மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி அரசாங்கத்தின் மொத்த வருமானம் மற்றும் நன்கொடைகள் 2025 ஆண்டின் இதே காலப்பகுதியில் பதிவான 1942.4 பில்லியனிலிருந்து 30.6% அதிகரித்து 2536.9 பில்லியனாக உயர்ந்திருப்பதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அரசாங்கத்துடைய வருமானம் அதிகரிக்கிறது, அதே போல இந்த பொருளாதார வளர்ச்சியும் அதிகரித்திருப்பதான செய்தி முக்கியமாக இருப்பதாக. எனவே மொத்த செலவீனம் மற்றும் நிகர கடன் வளங்கள் 7.4% அதிகரித்தது. எனவே 2339.6 பில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளதோடு வருமான உயர்வு செலவின அதிகரிப்பை விட அதிகரித்துள்ளமை அரசின் நிதிநிலைமை அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாக அமைந்திருப்பதாக இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டிருக்கின்ற அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகின்ற விடயங்கள் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவலும் முக்கியமான செய்தியாக இடம்பிடிக்கிறது. இன்று தினம் தினகரன் பத்திரிகை உட்பகச் செய்தியாக பலவந்த உழைப்பால் தயாரிக்கப்படும் பொருட்கள் இறக்குமதிக்கு தடை விதிப்பு விசேட உத்தரவு ஜனாதிபதியினால் பிறப்பிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது தினகரன் பத்திரிகையில். பலவந்தமான உழைப்பை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் தடை விதித்திருக்கிறது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரான ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக்க இதற்கான

தொழிலாளர் அமைப்பின் தீர்மானங்களை கவனத்தில் கொண்டு இந்த ஒழுங்கு விதிகள் எந்தெந்த பொருட்கள் அல்லது நாடுகளுக்கு பொருந்தும் என்பதை அவ்வப்போது அமைச்சர் அறிவிப்பார் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்கமைய ஒரு நாட்டிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்யும் போது அவை பலவந்தமான உழைப்பை பயன்படுத்தி தயாரிக்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தும் ஆவணங்களை சுங்க பணிப்பாளர் நாயகத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும். பலவந்தமான உழைப்பை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் பொருட்களை இறக்குமதி செய்வதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்காததால் இலங்கை உட்பட 60 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு மேலதிக இறக்குமதி வரி விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அண்மையில் யோசனை முன்வைத்திருந்தார். அதற்கு பதிலாகத்தான் இப்போது அரசாங்கம் இதற்கான தடையை வைத்திருப்பதாக அந்த செய்திகள் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவலும் இடம்பெற்றிருக்கிறது. அதிக போக்குவரத்து நெரிசல் உள்ள நாடுகளில் இலங்கை 3 இடம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருப்பது நாங்கள் காணலாம். உலகில் அதிக போக்குவரத்து நெரிசல் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கை 3 இடத்தை பிடித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே அதேவேளை ஆசியாவில் அதிக போக்குவரத்தில் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கை முதலிடத்தில் இருப்பதாகவும் கணிப்பீட்டின்படி தெரிவித்திருக்கிறது. உலகின் வாழ்க்கை செலவு மற்றும் வாழ்க்கை தரம் தொடர்பான பாரிய தரவு தளத்தை கொண்ட நம்பியோ இணையதளம் வெளியிட்டுள்ள 2026 ஆண்டின் நடுப்பகுதிக்கான போக்குவரத்து குறியீட்டில் இந்த தகவல் தெரிவிக்கப்படுகிறது. இந்த புள்ளி விவரங்களின்படி உலகின் அதிக போக்குவரத்து நெரிசல் கொண்ட நாடாக நைஜீரியா 1 இடத்திலும் கோஸ்டாரிக்கா 2 இடத்திலும் இருக்கின்றன. அத்தோடு எஸ்தோனியா மிக குறைந்த போக்குவரத்து நெரிசல் கொண்ட நாடாகவும் ஆஸ்திரியா மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளும் குறைந்த நெரிசல் கொண்ட நாடுகளின் பட்டியலிலும் இடம்பெற்றிருக்கின்றன. பயணத்திற்கான செலவிடப்படும் நேரம், அதற்காக செலவாகும் எரிபொருள் அளவு, போக்குவரத்து நெரிசலால் ஏற்படும் மன உளைச்சல், கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றம் மற்றும் போக்குவரத்து அமைப்பில் உள்ள திறமையின்மை போன்ற காரணங்களை அடிப்படையாக கொண்டு இந்த தரவுகள் தயாரிக்கப்படுகின்றன. இந்த குறியீடு ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த போக்குவரத்து நிலைமைகள் குறித்து விரிவான பார்வையை வழங்குகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. எனவே இலங்கையே உலகளவில் 3 இடத்தை பிடித்திருக்கிறது. அதிக நெரிசல் போக்குவரத்து நெரிசல் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கை இந்த இடத்தை அடைந்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக பத்திரிகைகள் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி, இன்றைய தினகரன் பத்திரிகை வெளியாகின்ற செய்தி, 2027 பட்ஜெட் நவம்பர் 12 தேதி சமர்ப்பிப்பு, அமைச்சரவை அங்கீகாரத்துக்காக சமர்ப்பிக்க நடவடிக்கை என்பதாக அந்த செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகை இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். வீரகேசரி பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்தி இடம்பெறுகிறது. டிசம்பர் 1 தேதி வரவு செலவு திட்ட உரை என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. 2027 நிதி ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் 2 வாசிப்பு, அதாவது செலவு வரவு செலவு திட்ட உரை 2026 டிசம்பர் மாதம் 1 தேதி என்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அரசாங்கம் செய்திருக்கிறது. எனவே நிதியமைச்சின் கூற்றுப்படி ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 18 தேதி வர்த்தமானியில் வெளியிடப்பட உள்ளது. அதன் 1 வாசிப்பை 2026 அக்டோபர் மாதம் 7 தேதி நடத்திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அமைச்சுக்குமான செலவின மதிப்பீடுகளை உள்ளடக்கிய 2027 ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூல வரைவு 2026 செப்டம்பர் மாதம் 14 தேதி அமைச்சரவையின் அங்கீகாரத்துக்காக சமர்ப்பிக்கப்படவிருக்கிறது. வரவு செலவு திட்டத்தின் 2 வாசிப்பு மீதான விவாதம் எதிர்வரும் நவம்பர் மாதம் 13 தேதி முதல் நவம்பர் மாதம் 20 தேதி வரை இடம்பெறவிருக்கதோடு குளிர்நிலை விவாதம் நவம்பர் மாதம் 21 தேதி முதல் டிசம்பர் மாதம் 14 தேதி வரை நடத்தப்படுவதற்கான திட்டங்களை நிதியமைச்சர் மேற்கொண்டிருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இதனம் பத்திரிகை இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி, தினகரன் பத்திரிகையில் நல்லூர் மடு திருவிழாக்களில் விசேட ரயில் சேவைகள் என்பதாக செயல்படப்படுகிறது. நல்லூர் மற்றும் மடு திருவிழாக்களை முன்னிட்டு சிறப்பு போக்குவரத்து சேவைகளை வழங்க நடவடிக்கை எடுத்திருப்பதாக நெடுஞ்சாலைகள் போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயகம் தெரிவிக்கிறார். யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில் புனரமைக்கப்பட்ட வீதியினை கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நிகழ்வில் பின்னர் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதுபற்றி அவர்கள் மேலும் பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். வடக்குக்கான போக்குவரத்து சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. இது இருந்த போதிலும் நல்லூர் திருவிழா மற்றும் மடு திருவிழாக்கான சிறப்பு போக்குவரத்து சேவைகளை அமல்படுத்துவதற்கு மற்றும் பேருந்து சேவைகளை முன்னெடுப்பதில் கவனம் செலுத்தி வருகின்றோம். மலையக பகுதிகளில் புகையிரத பாதைகள் சேதமடைந்துள்ளன. இதனால் அவற்றின் புனரமைப்பு பணிகளுக்கு சில புகையிரத இயந்திரங்களை பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. இதற்காக 4 முதல் 5 புகையிரத இயந்திரங்கள் அங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன. வரக்காப்புல பகுதியில் ஒரு புகையிரத இயந்திரம் இன்னமும் மீட்க முடியாமல் சிக்கியிருக்கிறது. இதனால்
புகையிரத சேவைக்கு தேவையான புகையிரத இயந்திரங்கள் இல்லாத நிலைமை காணப்படுகிறது. இத்தொரு தற்காலிக பிரச்சினை. இவ்வாறான நெருக்கடிகள் இருந்தாலும் நல்லூர் திருவிழா மற்றும் மடு திருவிழா என்பவற்றுக்கு நிச்சயம் சிறப்பு சேவைகளை வழங்குவோம். முல்லைத்தீவு மாவட்டத்தில் காணப்படும் ஒரே ஒரு புகையிரத நிலையமாக மாங்குளம் புகையிரத நிலையத்தில் அனைத்து புகையிரதங்களையும் நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்பில்

முல்லைத்தீவு மாவட்ட செயலாளரோடு கலந்துரையாடி இருக்கின்றேன். புகையிரத திணைக்களத்தினை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் துரிதகதி நடைபெற்று வருகிறது. பிற புகையிரத நேர அட்டவணையை கவனத்தில் கொண்டு மாங்குளத்தில் புகையிரதத்தை நிறுத்துவதற்கு ஏற்பாடுகளை செய்ய முடியும் என்றும் அமைச்சர் நேற்று தினம் தெரிவித்த தகவல்களும் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து மற்றொரு முக்கியமான செய்தி இன்று தினம் பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். உட்பக்க செய்தி, பிரதமர் தெரிவித்த கருத்து, கல்வி செயற்பாடுகளில் பன்முகத்தன்மைக்கு அரசாங்கம் அங்கீகாரம் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்படுகிறது. விசேட தேவையுடைய அனைத்து பிள்ளைகளுக்கும் கல்வியில் சம வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதே அரசாங்கத்தின் கொள்கை என பிரதமர் அருணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார். நாட்டின் கல்வி செயற்பாடுகளில் பன்முகத்தன்மையை அங்கீகரிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ள பிரதமர், எந்த ஒரு பிள்ளையையும் கல்வி முறைமையிலிருந்து விடுபடாமல் அனைத்து பிள்ளைகளுக்கும் சம வாய்ப்பினை பெற்றுக் கொடுப்பது அவசியம் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். அரசாங்க பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்கும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்காக ஜனாதிபதி நிதியத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் சரஸ்வதி திரியோ அபிமன் விசேட புலமைப்பரிசு திட்டத்தின் ஆரம்ப விழா அலரி மாளிகையில் இடம்பெற்றது. இந்த உத்தியபூர்வ நிகழ்வில் உரையாற்றும் போதே பிரதமர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி நிகழ்வில் மாற்றுத்திறனாளிகளான பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் புலமை பரிசில் தொகையும் இங்கு வழங்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து மேலும் பல செய்திகளும் பத்திரிகை இடம்பெற்றிருக்கின்றன. அந்த வகையில் தினம் தினக்குரல் பத்திரிகையிலும் பல செய்திகள் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இனி சிங்கள பத்திரிகைகளிலும் முக்கியமான பல செய்திகள் இடம்பெறுகின்றன. அது குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். இன்றைய லங்கா தீப பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்தி, கம்பல விதுகால் பிமகிங் அபிர்ஹாஸ் பங்கரயாக் மதுவேலா வசர விசி கணனுக்கு ராகஸ் எலியிட்ட என்பதாக இன்றைய லங்கா தீப பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். கம்பளை பகுதியில் இருக்கின்ற ஒரு பாடசாலையினுடைய பூமியிலிருந்து மரபான முறையில் இருந்த ஒரு பங்கர் ஒன்று அடையாளம் காணப்பட்டிருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். இப்போது அது தொடர்பான விரிவான விடயங்கள் இப்போது தேடப்பட்டு வருகின்றன. அச்செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையிலும் வந்திருக்கிறது. பாடசாலை மைதானத்தில் ரகசிய நிலத்தடி அறை என்பதாக தலைப்பிடப்படுகிறது. கம்பளை நகரில் அமைந்துள்ள பௌத்த வித்யாலய வளாகத்தில் டெங்கு ஒழிப்பு சிரமதான பணிகளின் போது பாடசாலையின் சிற்றுண்டி சாலையின் கழிவுநீரை வெளியேற்றுவதற்காக மைதானத்துக்கு அருகில் குழி ஒன்றினை தோண்டிய போது சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது பாரிய நிலத்தடி அறை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்ட மேற்படி பாடசாலைக்கு சொந்தமான 2.5 ஏக்கர் பரப்பளவுள்ள காணியினை மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து சில தினங்களாக துப்பரவு செய்து வருகிறார்கள். இதன் போதே சிற்றுண்டி சாலையின் கழிவுநீரை வெளியேற்றுவதற்காக குழி தோண்டிய போது சுமார் 2 அடி ஆழத்துக்கு கீழே காங்கிரீட் தளம் இருப்பதை கண்டிருக்கிறார்கள். அது ஒரு பழைய கழிவுநீர் குழியின் ஒரு பகுதி என நினைத்து அதில் துளையிட்டு நீர் கழிவுநீர் குழியை குழாய் அவர்கள் செலுத்தியிருக்கிறார்கள். இச்சந்தர்ப்பத்தில் பாடசாலை வேலைக்கருகில் வசிக்கும் பெண்ணொருவர் வந்து தமது வீட்டு அறையில் மின்விசிறிக்கு அருகில் கழிவுநீர் குழாய் செலுத்தப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறார். அதனை ஆராய்ந்த போது கம்பளை கண்டி வீதியில் அமைந்துள்ள மேற்படி பாடசாலை மைதானத்துக்கு கீழே அமைந்துள்ள குறித்த வீட்டில் அமைக்கப்பட்ட 40 அடி நீளமுள்ள அறையின் ஒரு பகுதி பாடசாலை மைதானத்துக்குள்ளேயே கட்டப்பட்டுள்ளமை தெரிய வந்திருக்கின்றது. அதன்பின் வீட்டு உரிமையாளர் குறித்த பகுதி தங்களின் வாகன நிறுத்துமிடமும் சேமிப்பறையும் என கூறினார். இருப்பினும் தற்போதைய பாடசால் நிர்வாகம் செய்த முறைப்பாட்டு கமைய அரசுக்கு சொந்தமான காணியில் 20 வருடங்களுக்கு மேலாக ரகசிய அறை இயங்கி வந்தமை தொடர்பாக கம்பளை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருப்பதோடு பாடசாலை அதிபரால் கம்பளை போலீஸ் நிலையத்திலும் வளையக்கல்வி பணிமனையிலும் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறதும் இங்கே முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். மேலதிக செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையிடுகின்றோம். இன்று இலங்காதீ பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி இடம்பிடிக்கிறது. வெடி தியாக் தியலா மதுகம நிவசட்ட வெடித்தபீம காத்தன பலிகனிமாக என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். மதுகம பகுதியில் இருக்கின்ற வீடுகள் மீது 30 முறை துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். மதுகம நேபட பகுதியில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இரவு இடம்பெற்ற துப்பாக்கி சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த பகுதியிலுள்ள வீடொன்றிற்கு இலக்கு வைத்து இந்த துப்பாக்கி புரிவு நடத்தப்பட்டிருப்பதாக நிலையில் சம்பவத்தில் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. மதுகம நேபட வீதியில் உரக்களஞ்சி அமைந்துள்ள பகுதியில் சனிக்கிழமை இரவு 8:15 மணிக்கு துப்பாக்கி நடத்தப்பட்டிருக்கிறது. ஸ்கூட்டராக மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கிச் சூடு மேற்கொண்டு தங்கிருந்து தப்பியிருக்கிறார்கள். T56 துப்பாக்கியினால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக இதன்போது சுமார் 30 தடவைகள் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். குடு மதுஷ் என்பவரின் வீட்டினை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கி நடத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் குடு சாந்த என்பவரின் உதவியாளர் என்பதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கடந்த 5 வருடங்களுக்கு முன்னர் மதுகம பகுதியில் அசங்கு என்பவரின் மனைவி கொல்லப்பட்ட சம்பவத்தில் தொடர்பாக குடு மதுஷவுக்கும் எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றன. இது துப்பாக்கிச் சூடு, பழிவாங்கல் செயற்பாடு அல்லது போதைப்பொருள் தொடர்பான பிரச்சனைகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இப்போது போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான முக்கியமான செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளியாகிருக்கின்ற இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, உலக திரை இசை ரசிகர்கள் அல்லது இசை ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த ஆழ்ந்த கவலையை ஏற்படுத்தியிருக்கின்ற ஒரு செய்தி. கிட்டத்தட்ட 48,000 அதிகமான பாடல்களை 20 மொழிகளில் பாடியிருக்கின்ற இசை பேரரசி என்று ரசிகர்களால் சொல்லப்படுகின்ற எஸ் ஜானகி அவர்கள் காலமானார் நேற்று முன்தினம். அவருடைய இறுதி கிரியைகள் நேற்று தினம் இடம்பெற்றது. அதுபான செய்திகள் இன்று தினம் தமிழ் பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் முக்கியமான முதற் பக்க செய்திகளாக இடம்பெற்றிருக்கிற அதுபில் நாங்கள் பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையில் 20 மொழிகள், 48,000 பாடல்கள், 4 தேசிய, 33 மாநில விருதுகள், பாடகி ஜானகிக்கு அரச மரியாதையோடு இறுதிச் சடங்கு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையும். தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு, உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே, இசையுலக இளவரசி ஜானகி காலமானார், 17 மொழிகளில் 48,000 பாடல்களை பாடிய சாதனையாளர் என்பதாக தலைப்பிட்டு அந்த அவருக்கான அஞ்சலி செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அதே போல இன்று தினம் தினகரன் பத்திரிகையிலும் அதுபான செய்தி முதற் பக்கத்தில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். இசைக்குயில் அக்னியுடன் சங்கமம், கர்நாடக அரச மரியாதையுடன் நேற்று இறுதி கிரியைகள் என்பதாகவும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். மறைந்த பிரபல பழம்பெரும் பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் பூதவுடல் பூரண அரச மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. ஆந்திர பிரதேச மாநிலம் அப்போதைய மெட்ராஸ் மாகாணம் குண்டூர் மாவட்டம் ரெபாலி அருகிலுள்ள பல்லப்பட்டா கிராமத்தில் 1938 ஆண்டு ஜானகி பிறந்தார். தனது 19 வயதிலேயே திரைத்துறைக்கு வந்துவிட்டார். திரைத்துறையில் சுமார் 60 ஆண்டுகாலமாக கோலோச்சி அவர் 48,000 அதிகமான பாடல்களை பாடி சாதனை படைத்திருக்கிறார். தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம், இந்தி, சமஸ்கிருதம், ஒடியா, துளு, உருது, பஞ்சாபி, படுகர், பெங்காலி, கொங்கானி, ஆங்கிலம், ஜப்பான், ஜெர்மன், சிங்கள மொழி உட்பட 20 மொழிகளில் அவள் பாடி அவர்கள் சாதனை படைத்திருக்கிறார். தமிழில் 1957 ஆண்டு விதியின் விளையாட்டு என்ற திரைப்படத்தில் அறிமுகமானார். பல்வேறு கச்சேரிகளிலும் பாடல்களை பாடியுள்ள அவர் தெலுங்கு மொழியில் பல பக்தி பாடல்களையும் இவரை எழுதி இசையும் அமைத்து பாடியிருக்கிறார். மௌன போராட்டம் என்ற ஒரு தெலுங்கு படத்துக்கு இசையமைத்துள்ள என்பதும் குறிப்பிடத்தக்க விடயம். எனவே இவருடைய சாதனைகள் அளப்பரிய சாதனை என்பது மிக முக்கியமான விடயம். 4 முறை தேசிய விருதுகளை பெற்றிருக்கின்றார். 1970களில் சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருது, 16 வயதிலே திரைப்படத்தில் வெளியான செந்தூரப்பூவை பாடலுக்காகவும், 1981 சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருது ஒபோல் என்ற மலையாள பாடலுக்கும், 1984 சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருது சித்ரா என்ற தெலுங்கு படத்தில் பாடியதற்காகவும், 1992 சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருது தேவர் மகன் படத்தில் திரைப்படத்தில் வந்த இஞ்சி இடுப்பழகா என்ற பாடலுக்காகவும் இவருக்கு கிடைக்கப்பெற்றது. பின்னணி பாடகிக்காக 33 முறை மாநில விருதுகளை இசை அரசி ஜானகி பெற்றிருக்கின்றார். தமிழ்நாடு அரசின் விருதை 6 முறையும், ஆந்திர அரசின் நந்தி விருதை 10 முறையும், கேரள அரசின் விருதை 11 முறையும் வென்றிருக்கிறார். தமிழக அரசின் கலைமாமணி விருதும் அவருக்கு கிடைத்திருக்கிறது. 1986 சாஹேப் இந்தி படத்துக்காக இந்தி பாடல் பாடி பிலிம் பேர் விருதையும் பெற்றிருக்கின்றார். அவரது திரையுலக சாதனையை பாராட்டி மைசூர் பல்கலைக்கழகம் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டத்தை வழங்கி சிறப்பித்தது. கர்நாடக அரசின் உயரிய விருதான ராஜ்யோத் சவா விருதையும் அவர் பெற்றிருக்கின்றார். 2013 இந்திய அரசு பத்மபூஷன் விருது அறிவித்தது. ஆனால் தென்னிந்தியர்களுக்கு பத்ம விருதுகள் தாமதமாகவே வழங்கப்படுவதாக கூறி அதனை அவர் நிராகரித்திருந்தார். ஜானகியின் கணவர் வி ராம்பிரசாத் 1990 ஆண்டு காலமானார். அவரது ஒரே மகனான முரளிகிருஷ்ணா கடந்த ஜனவரியில் திடீரென உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். அதனால் மனமுடைந்திருந்த ஜானகி மகன் பிரிவிலேயே மரணமடைந்திருப்பதாகவும் அவரது உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த சில மாதங்களாக வயது முதிர்ச்சியின் காரணமாக அவர் கர்நாடக மாநிலம் மைசூரில் உள்ள தனது வீட்டில் தங்கி ஓய்வெடுத்து வந்தார். இந்நிலையில் நேற்று முன்தினம் மாலை அவருக்கு திடீரென ஏற்பட்ட உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. எனவே இதனையடுத்து அவர் மைசூரில் உள்ள அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். அவரது பூதவுடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக மைசூரில் உள்ள மகாராஜா கல்லூரியில் மைதானத்தில் வைக்கப்பட்டது. நேற்று மாலை 5 மணியளவில் மைசூர் மாவட்டம் HD கோட்டை தாலுகாவில் உள்ள கனியங்கண்டி கிராமத்தில் அமைந்துள்ள அவரது சொந்த பண்ணையில் முழு அரச மரியாதையோடு அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவருடைய அந்த பாடல்களூடாக என்றும் அவரை மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் இங்கே நினைவுபடுத்த வேண்டும். நாங்களும் அவருக்கு எங்களுடைய இதய அஞ்சலியை செலுத்துகின்றோம். அடுத்து இன்று தினம் பத்திரிகைகளுடைய மற்றொரு செய்தி, இன்றைய தினகரன் மற்றும் அதே போல வீரகேசரி பத்திரிகைகள் வெளியாயிருக்கின்ற செய்தி, ஹோமோஸ் நீரிணை மூடப்பட்டதால் மத்திய கிழக்கில் மீண்டும் பதிலடி போர் என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பிட இன்றைய தினம் லங்காதீப் பத்திரிகை மதுரமான செய்திகள் வருகிறது. ஹோமோஸ் யலி வசாய் ஈரானிய அமுதா இலக்க துன்சி கிட்ட அமெரிக்கன் பிரகாரம் ஈரானிய அத்தர அத்தட்ட பகரதை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுரவாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் ஹோமுஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளதால் மத்திய கிழக்கில் பதற்றங்கள் அதிகரித்துள்ளன. இந்த அறிவிப்பு நேற்று ஞாயிற்றுக்கிழமை வெளியானதை அடுத்து ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்கா தீவிரப்படுத்தியிருக்கிறது. இதற்கு வருடியாக பஹ்ரைன், குவைத், கட்டார் மற்றும் ஐக்கிய அரபு எமிரகம் ஆகிய நாடுகளை ஈரான் கடுமையாக தாக்கியதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிப்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. எனவே இந்த விடயமானது இப்போது மீண்டும் சர்ச்சைக்குரிய விடயமாக மாறியிருக்கிறது. ஈரான் அமெரிக்கா இடையே கடந்த ஜூன் மாதம் 17 அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஹோமுஸ் நீரிணை கப்பல் போக்குவரத்துக்கு திறந்துவிடப்பட்டது. எனினும் ஈரானின் கடலோரப் பகுதியில் உள்ள வழித்தடத்தில் இஸ்தான் கப்பல்கள் வழித்தடத்தில்தான் கப்பல்கள் செல்ல வேண்டும் என்றும் ஓமான் கடற்கரையை பயன்படுத்தி ஹோமோஸ் நீரிணையை கடந்து சென்றால் தாக்குதல் நடத்தப்படும் என்றும் ஈரான் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் மார்ஷல் தீவு எண்ணெய் கப்பல் அல் ரெஹாத், சவுதி கப்பல் வெட்யான், லைபீரிய கப்பல் சைப்ரஸ் பிரஸ்டி ஆகிய 3 எண்ணெய் கப்பல்கள் ஓமான் கடற்கரையூடாக ஹோமோஸ் நீரிணையை சமீபத்தில் கடந்தன. இவற்றின் மீது ஈரான் ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தியதை அடுத்து பதிலுக்கு ஈரான் மீது அமெரிக்காவும் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதாக செய்திகள் வெளியிடுகின்றன. எனவே இதுகுறித்து ஈரான் ராணுவம் வெளியிட்ட அறிக்கையில் ஹோமோஸ் நீரிணை அடுத்த அறிவிப்பு வரும் வரையில் இப்பகுதியில் அமெரிக்க தலையீடுகள் முடிவுக்கு வரும் வரையில் மூடப்பட்டிருக்கும், எந்த கப்பலும் இந்த வழியாக செல்ல அனுமதிக்கப்பட மாட்டாது, இச்சம்பவம் தொடர்பாக ஏதேனும் பதிலடி நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அதற்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் எச்சரித்திருக்கிறது. இந்த அறிவிப்பு வெளியான சிறிது நேரத்திலேயே ஹோமோஸ் வழியாக சென்ற சைப்ரஸ் நாட்டுக்கு சொந்தமான கொள்கலன் கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக கூறி ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. எனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் உத்தரவின் பேரில் இந்த தாக்குதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்திருக்கிறது. எனவே சுமார் 4 மணி நேரம் கடித்து தாக்குதல் நடைபெற்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே மீண்டும் அமெரிக்க ஈரானுக்கு இடையிலான தாக்குதல்கள் ஆரம்பித்திருக்கின்றன. ஹோமோஸ் மூடப்பட்டிருக்கிறது மீண்டும். இது உலக பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு பேரடியாக உள்ளதற்கான வாய்ப்புகளும் அதிகரித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அந்த வகையில் அந்த செய்தியோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை இரவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM. வசந்தம் FM. 102.6

0: ஞாபகப்படுத்த இன்றைய நாள். இன்றைய நாள் 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
1: அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் உற்சாகமான ஒரு நாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் இனிமையான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்களை போது முதல் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நான் சங்கர் புஷ்பராஜ். முதலில் நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 3046 அத கோடிபதி லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 3046 அத கோடிபதி லொத்தருக்கான ஆங்கில எழுத்தாக கியூ தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 38, 63, 67, 73 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 38, 63, 67, 73 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 63,12,840 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,38,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீர்திருக்கப்பட்ட 4,932 ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக மேச ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 16, 21, 24, 37 தெரிவாகியுள்ளது. ராசி மேஷம் வெற்றி இலக்கங்களாக 16, 21, 24, 37 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10,00,000 ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 2,07,69,606 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 30,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. நேற்றைய தினம் சூப்பர் பரிசு 66,00,000 ரூபாய் வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 5,381 சனிதாலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்களாக 18, 32, 37, 65 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்களாக 18, 32, 37, 65 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் விசேர் இலக்கங்களாக 6, 1, 6, 0, 9 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 6, 1, 6, 0, 9 தெரிவாகியுள்ளது. நேற்றைய நாளில் சீர்திருக்கப்பட்ட 3,220 சுபபோலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 23, 32, 33, 35 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 23, 32, 33, 35 தெரிவாகியுள்ளது. 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் சீட்லிப்பின் விசேட இலக்கங்களாக 5, 5, 4, 9, 2 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 5, 5, 4, 9, 2 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 5,00,000 ரூபாய் பரிசுகள் 5 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 60,34,000 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,58,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 2,396 கப்ருக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து இ சூப்பர் இலக்கம் 16 வெற்றி இலக்கங்களாக 5, 30, 41, 72 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து இ சூப்பர் இலக்கம் 16 வெற்றி இலக்கங்களாக 5, 30, 41, 72 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசு 1, 2,00,000 ரூபாய் பரிசுகள் 5 வெல்லப்பட்டது. மொத்தமாக 1,26,82,280 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 31,42,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 954 சுப்பிரிதன சம்பத்தவியின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 3, 2, 8, 5, 4, 2 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 3, 2, 8, 5, 4, 2 தெரிவாகியுள்ளது. நேற்றைய நாளில் மொத்தமாக 30,77,340 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,38,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 428வது ஜயசம்பதவியின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 8, 5, 4, 2 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 8, 5, 4, 2 தெரிவாகியுள்ளது. நேற்றைய நாளில் 50,000 ரூபாய் பரிசல்கள் 22 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 52,52,600 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 1,050வது சசரி லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 19, 21, 42 தெரிவாகியுள்ளது. மீண்டும் வெற்றி இலக்கங்களாக 19, 21, 42 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 9 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 34,36,360 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லுத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 362வது சுபதவசாக்களுத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக கடகராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 2, 8, 54 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி கடகம் வெற்றி இலக்கங்களாக 2, 8, 54 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் விசேட இலக்கங்களாக 1, 8, 8, 6 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 1, 8, 8, 6 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 500,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசில்கள் 6 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 71,96,940 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட கொவிசத்தலுத்தருக்கான வெற்றி முடிவுகள். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 4,488வது கொவிசத்தலுத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 34, 52, 58, 72 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 34, 52, 58, 72 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசில்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 72,33,080 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து சூப்பர் பரிசாக 7,23,46,933 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட மாஜன சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 6,246வது மாஜன சம்பதவின் வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 6, 7, 4, 8, 9, 2 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 6, 7, 4, 8, 9, 2 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 1,00,000 ரூபாய் பரிசில்கள் 10 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,90,63,520 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,21,54,568 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தனநிதானை லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 2,276வது தனநிதானை லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்களாக 36, 48, 76, 80 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஆறு வெற்றி இலக்கங்களாக 36, 48, 76, 80 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் விசேட இலக்கங்களாக 1, 6, 8, 6 தெரிவாகியுள்ளது. மீண்டும் விசேட இலக்கங்களாக 1, 6, 8, 6 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 47,52,720 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 9,54,1,167 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட மெகா பவர் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 2,594வது மெகா பவர் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எஸ் சூப்பர் இலக்கம் 7 வெற்றி இலக்கங்களாக 22, 24, 35, 67 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ் சூப்பர் இலக்கம் 7 வெற்றி இலக்கங்களாக 22, 24, 35, 67 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 62,30,280 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து மெகா சூப்பர் பரிசாக 29,78,27,558 ரூபாயும், அடுத்து பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்து கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 1,555வது ஹந்தான லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக கன்னிராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 1, 39, 48, 52 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி கன்னி வெற்றி இலக்கங்களாக 1, 39, 48, 52 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 25,000 ரூபாய் பரிசில்கள் 12 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 79,80,620 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 9,668 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அத சம்பத்த லொத்தருக்கான முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 821வது அத சம்பத்தவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 4, 8, 9, 2 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 4, 8, 9, 2 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசில்கள் 2, 50,000 ரூபாய் பரிசில்கள் 43 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 40,78,000 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ஜெயலலிதருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 514வது ஜெயலலிதருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்களாக 7, 6, 4, 5 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்களாக 7, 6, 4, 5 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் விசேட இலக்கங்களாக 2, 6, 6, 1 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 2, 6, 6, 1 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 5,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசுகள் 33 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 57,81,960 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: முதல்வன் வசந்தம் எஃப்எம்.

0: இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன்
1: இன்று 2026 ஆண்டு ஜூலை மாதம் 13 திகதி திங்கட்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 11:59 மணி முதல் 1:29 மணி வரை. ராகு காலம் காலை 7:29 மணி முதல் 8:59 மணி வரை. யமகண்டம் காலை 10:29 மணி முதல் 11:59 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் பொறுமை, ரிஷபம் நற்செயல், மிதுனம் லாபம், கடகம் ஆதரவு, சிம்மம் வரவு, கன்னி கவனம் துலாம் செலவு, விருச்சிகம் புகழ், தனுசு பாராட்டு, மகரம் உற்சாகம், கும்பம் அன்பு, மீனம் பக்தி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் பொறுமை, ரிஷபம் நற்செயல், மிதுனம் லாபம், கடகம் ஆதரவு, சிம்மம் வரவு, கன்னி கவனம் துலாம் செலவு, விருச்சிகம் புகழ், தனுசு பாராட்டு, மகரம் உற்சாகம், கும்பம் அன்பு, மீனம் பக்தி. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம். வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. மாணவன் மனது வைத்தால் முடியாது என்பது இல்லை அப்படின்னு வந்து நம்மளோட ரகுமானின் வாய்ஸ்ல தளபதிக்காக சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ அதே மோட்டிவேஷன் தான், நீங்களும் வந்து உங்களால் என்னெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி இந்த நாளை ஆரம்பிங்க. ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த நாளும் சிறப்பாக இருக்கும், இந்த வாரமும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு, இன்றைய நாள் வந்து எப்படி இருக்கு இந்த வானிலையெல்லாம், காலையில் நாம் வரும்போதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நாட்டில் வந்து இன்றைய தினம் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறதாக வளிமண்டலவியல் திணைக்களம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சபரகமம் மற்றும் கன்னின் உரளியா, காலி, மாத்தர் ஆகிய மாவட்டங்கள் வந்து இன்றைக்கு மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதேவேளை மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதியில் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மணித்தியாலத்துக்கு 40 to 50 km வேகத்தில் வந்து காற்று வீசக்கூடும் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பகுதியில் இருக்கவங்க வந்து என்ன பண்ணுங்கள், ரொம்ப கவனமாக இருங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வந்து ஞாபகப்படுத்திக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பொதுவாக உங்களுக்கான இந்த கட்டிட வேலைகள்லாம் செய்யணும், இல்லை கடல் தொழில் வேலைகள்லாம் செய்யணும், நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வந்து ஒரு

பாடசாலை மாணவர்களுக்கான வீதி விபத்துகள் தொடர்பான அறிவுறுத்தல்களை விடுக்கும் டேக் கேர் வழித்தடத்தை பாதுகாப்போம் அப்படிங்கிற செயற்திட்டமானது நாடளாவிய ரீதியில் இருக்கிற பாடசாலைகளில் ஒரு வாரமும் சென்று வந்து பார்த்தீங்கன்னா செயற்படுத்திகிட்டு இருக்காங்க. அந்த வரையில் அடுத்தடுத்து வர வாரங்களையும் நாட்கள்லையும் எங்கெல்லாம் நடக்கப்போகுது அப்படிங்கிற தகவல்களையும் நாங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் தர்றதுக்கும் தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். இப்படி இருக்கும்போது இன்றைய தினம் ஒரு தலைப்பொன்று உங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு இருக்கேன். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டங்களில் நிறைய மாணவர்களுக்கு வந்து இல்லை அப்படின்னா அரசாங்கங்கள் நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. என்னென்னா மாணவர்கள் அல்லது 16 வயதுக்கு உட்பட்டோர்கள் வந்து தொலைபேசி பயன்படுத்துவதற்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தடை அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்தெந்த மாதிரியான தொலைபேசிகளில் இருக்கிற ஆப் மட்டும்தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியான ஒரு வரைமுறை கொண்டு வர போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பள்ளி மாணவர்கள் கையில் இருக்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு இல்லையா, இது வந்து அவசியமா இல்லை ஆபத்தாக முடியுமா? ஒரு காலகட்டம் இருந்துச்சு இந்த கொரோனாலாம் வந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்மார்ட் போன் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. காரணம் வீடுகள்லேயே வந்து பசங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. காரணம் இணையவலை கல்வியாக இருக்கலாம் அப்படின்னா வீட்டில இருந்தே கல்வி கட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இது வந்து ரொம்ப பழகி போன ஒரு விஷயமா ஆகிருச்சு எல்லாருக்கிட்டேயுமா. அப்போ இருந்தே ஃபோன் வச்சிருக்காங்க எங்க வீட்டில் பசங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா இது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்குமா அப்படி இல்லைன்னு சொன்னா இது வந்து ஒரு ஆபத்தாக முடியுமா அப்படிங்கிறதா நீங்க என்னோட பயன்படுத்த போறீங்க, பகிர்ந்து கொள்ள போறீங்க. கேட்கற என்னன்னா பள்ளி மாணவர்களுக்கு ஸ்மார்ட் போன் அவசியமா அல்லது ஆபத்தா, இதான் நீங்க பகிர்ந்து கொள்ள போறீங்க. அழைப்பு ஏற்படுத்துங்க 0112-775-0001 அப்படி இல்லைனா 0112-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வணக்கம் வசந்தத்துக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அதன் கீழே உங்களோட கருத்துக்களையும் பதிவிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சேர்த்துக்கொள்வதற்கு நானும் மிக ஆவலாக இருக்கிறேன். தொடர்ந்து நினைத்துக் கொள்ளுங்க. காலை இப்பொழுது நூற்றாகும். வணக்கம் வசந்தம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்வ், பிளான்ஜஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். சைபர் 71 9 79 76 38. நாடு முழுவதும் 102.6 102.6 102.8 102.8

காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை சற்று அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் செய்தி வந்திருக்கு. காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இவங்க எப்போ சண்டையை நிறுத்துறது, நம்ம எப்போ மலிவான விலையில் எரிபொருள் வாங்குறது அப்படிங்கிற கவலையில் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதலை அடுத்து இன்று இவ்வாறு வந்து பார்த்தீங்கன்னா மசகு எண்ணெயின் விலைகள்லாம் மாறி இருக்கு. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடிஐ மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 74.25 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியிருக்கு. இது 2% மேலான ஒரு அதிகரிப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதே வேலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரெண்ட்ரக் மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 78.99 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இது வந்து 3% அதிகரிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதே நிலைமை நீடித்தால் அப்புறம் 1 லிட்டர் 1000 ரூபாய்க்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். இப்படி இருக்கும்போது டெங்கு அச்சுறுத்தல் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா 2 வாரங்களாக மூடப்பட்டிருந்த கொழும்பு கட்புல அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழகம் இன்றைய தினம் மீண்டும் கல்வி நடவடிக்கைகளுக்காக திறக்கப்படுது அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து வந்திருக்கு. இதற்காக கொழும்பு மாநகர சபையிலும் பொருளை சுகாதார வைத்திய அதிகாரி, அலுவலக அதிகாரிகள், இராணுவம், கடற்படை மற்றும் பல்கலைக்கழக பணியாளர்கள் ஒன்றிணைந்து தான் அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீர் செஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கான இந்த கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்காங்க. நீங்களும் வந்து உங்கள் வீடுகளில் டெங்கு நோய் பரவுவதற்கான அபாயங்கள் காணப்பட்டால் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளுங்க. எங்கெல்லாம் நீர் தேங்கக்கூடிய மாதிரியான இடங்கள் இருக்கிறதோ அந்த எல்லா இடங்களையும் சுத்தம் செய்து கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் நான் ஞாபகப்படுத்துறோம். காரணம், டெங்கு பரவல் என்பது மிக அதிகமாக இருக்கு. அதுவும் கொழும்பு கம்பா மாவட்டங்களில் இன்னும் அதிகமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீங்க இருக்கிற பகுதிகளை வந்து கொஞ்சம் சீரமைத்து வைத்துக் கொள்ளுங்க, சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளுங்க. நம்ம வீடு நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லாம நாம இருக்க சுற்றுப்புற சூழலையும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுத்தம் செய்து வைத்துக் கொண்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த டெங்கு நோய் பரவாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்லது குறைத்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகப்படுத்துறோம். அப்படி இருக்கும்போது இன்றைய தினம் நான் கேட்டிருந்த தலைப்பையும் ஒரு வாட்டி சொல்லிட்டு போகிறேன். என்ன அப்படின்னா, இந்த பள்ளி மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அல்லது மாணவர்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது அவசியமா அல்லது ஆபத்தா அப்படிங்கிற ஒரு விடயத்தை தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் எல்லா கையிலையும் இப்போதைக்கு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உண்மைதான். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஆபத்தாக போய் முடியுமோ அப்படிங்கிற அபாயம் எல்லாருக்கிட்டையும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இது நீங்க என்ன பண்ணும், டக்குன்னு அழைப்பிற மேற்கொண்டு எனக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. 0311-75-00 அல்லது 0311-75-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்காக அடுத்து உங்களுக்காக ஒரு பாடல் ஒன்று வரப்போகிறது. இந்த பாடலை கேட்டாலே காலையில் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களாம் உற்சாகமாக மாறிடுங்க. அப்படி ஒரு பாட்டு, நெஞ்சை துள்ளிப்போ

காலை பொழுது உற்சாகம். வணக்கம் வசந்தம் கேட்டுருக்கிறீங்க. ஆமா, காலையிலேயே அப்படியே வந்து யாரெல்லாம் வீதியில வந்து வாகனங்கள்ல போறீங்களோ ரொம்ப கவனமா போங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம ஒரு சாதனை வேற படுத்த இருக்கிறோம். என்ன சாதனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகிலேயே வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக வாகன நெரிசல் கொண்ட நாடுகள் அப்படிங்கிற பட்டியல வந்து பாத்தீங்கன்னா நாங்க மூன்றாம் இடம் வந்திருக்கோம். ஆஹா, அதுவும் கொழும்பு பகுதிகள் எல்லாம் காலையில எல்லாம் வாகனங்கள் ஓட்டுறவங்களை பார்த்தாலே கேட்டாலே அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம் இருக்கும்னு சொல்லி. அதனால கவனமாக வாகனங்களில் பயணம் செய்யுங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, இப்போ இருக்கிற சூழ்நிலை காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச சந்தையில் வந்து தங்கத்தின் விலை பாரிய வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. அதன்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4,083 டாலர்களாக வீழ்ச்சி அடைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலை வந்து பார்த்தீங்கன்னா 58.97 டாலராக வீழ்ச்சி அடைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் காரணமாக உள்நாட்டு சந்தையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தின் பெறுமதி குறைவதற்கான சாத்தியங்கள் இருக்கு, எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்துக்கு உள்வாங்குவதற்காக அரசாங்கம் ஒரு நடவடிக்கை மேற்கொள்கிறாங்க. இதற்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த தொழிற்சங்க உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து, வனஜீவராசிகள் திணைக்களத்தின் தொழிற்சங்க உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகோயின விடுமுறை இல்னஸ்க்காக விடுமுறை எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. சரியா, இது வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்திரமலையில் இருக்கிற வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் பிரதான அலுவலகத்தின் முன்பாக தான் இந்த கண்டன போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்றுருக்கு. ஸோ இது பற்றிய தகவல்கள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு நானும் அவலாக இருக்கிறேன். நீங்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லையுமே ஸ்மார்ட்டாக இருக்காது, சில நேரங்களில் நமக்கு அது ஆபத்தாக முடியும். அப்படி இருக்கும்போது மாணவர்கள் கையில் இருக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்கள் வந்து அவசியமா அல்லது ஆபத்தா அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அலைவினை மேற்கொள்ளுங்க. 0301 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வணக்கம் வசந்தத்துக்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழேயும் கூட உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம்.

பெருத்தருளகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். நாடு முழுவதும் 102.6 நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் திரை உலக

இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. ஸோ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரெல்லாம் நம்மளோட ஃபேஸ்புக்கினோடாக இணைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஃபோனை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் டக்குன்னு ஃபோனுக்குள்ளே போயிட்டு வசந்தம் எஃப்எம் அப்படின்னு அடிச்சிங்கன்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில் நம்மளோட பேஜ் வந்துடும். அங்கே வணக்க வசந்தத்துக்காக ஒரு பதிவு போட்டிருப்பேன். அதன் கீழே உங்களோட கருத்துக்களை அல்லது உங்களோட வாழ்த்துக்களையும் கூட தெரிவிக்கலாம். ரொசாலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குலராஷா வந்திருக்காரு. அவர் வந்து காலை வணக்கம் சொல்லியிருக்காரு. அப்புறம் ஆயன்னா காலை வணக்கம், விஜயகுமார், தீபா, விதுரா, தேரா, லக்ஷான் எல்லாரும் சேர்ந்து எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா கொட்டகலையிலேருந்து வந்திருக்காங்களாம். அன்பான காலை நேர வணக்கம் ப்ரோ, நலமாக இருக்கிறீங்களா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி மாளிகாவத்திலேருந்து சந்திரா வந்திருக்காங்க. வணக்கம், உங்களுக்கு சங்கர் நலமாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பருத்தித்துறையிலேருந்து அருள்மொழி வந்திருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் பாடசாலை மாணவர்கள் கையில் கொடுக்கக்கூடாது, தவறான முறையில் பயன்படுத்தக்கூடும், அவதானமாக பார்த்து கொள்ள வேண்டும், என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தா பசரையூர்லேருந்து பாலச்சந்திரன் வந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க. நிர்மலா பாலா வணக்கம் சொல்லியிருக்காங்க. வணக்கம்ண்ணா, நான் தெமோதரையிலேருந்து மகேஸ்வரன் வந்திருக்கேன் அப்படின்னா அன்பான காலை நேரம் வணக்கம். கிண்ணியா மௌருஃப் நகர்லேருந்து நசூர் வந்திருக்காரு. வணக்கம் சங்கர். கந்தபிள்ளையிலேருந்து ஜான் சித்திரன், தலைப்பு பேச வேண்டிய ஒரு தலைப்பு தான் சரியா அப்படின்னு சொன்னாலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம தான் வந்து அவங்க கையில் ஃபோன் கொடுக்கலாம், பட் எது சரி எது தப்புன்னு நாம தான் சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு, எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காரு. நன்றி ஜான். அடுத்தான் வந்து பார்த்தீங்கன்னா கரோலினா ஹரி வணக்கம் சொல்லியிருக்காங்க. இனிய காலை நேர வணக்கம் சொல்லி ரெஜினால்ட் வந்திருக்காங்க. அடுத்ததாக காலை வணக்கம் சொல்லி பண்ணைப்புறம் மணிகண்டன் வந்திருக்காங்க. ஆயன்னா இனிய காலை நேர வணக்கம், நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள். வாகரையிலிருந்து சிவேந்திரன் வந்திருக்காரு. காலை வணக்கம் சொல்லி சபமல் கந்த பெரியகுரியன்லேருந்து வசந்தகுமார் வந்திருக்காங்க. காலை வணக்கம் சொல்லி தூத்துக்குடியிலேருந்து பாலசுப்ரமணியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வட்டவலையிலேருந்து பார்த்திபன் வந்திருக்காரு. சரி, அன்பான சகோதரருக்கு காலை வணக்கம் சொல்லியிருக்காரு, நன்றி. அடுத்ததாக நிஷா மாவனில் வந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க. வணக்கம், எங்களோடு இணைந்திருக்கிறாரு அசூர்தீன் குறிஞ்சாங்கேணியிலேருந்து. பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதில்லை கெந்தகொல்லையிலேருந்து வந்திருக்காங்க ராசமாணிக்கம் ராஜேந்திரன். அன்பான காலை வணக்கம், வாழ்த்துக்கள் பல கோடின்னு சொல்லியிருக்காங்க, நன்றி. அன்பான காலை நேர வணக்கம் அண்ணா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பூனாகலிலிருந்து ஜெயஸ்தாஸ் இணைந்திருக்காரு. சகோதரர் அவர்களுக்கு இனிமையான வணக்கம் சொல்லி கடுவலிலிருந்து மனோ இணைந்திருக்காரு. சிவா நோவூட்லேருந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க. ராஜா பண்டாரிலேருந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க. அன்பான இனிய நேர காலை வணக்கங்கள், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பரமானந்தன் வந்து இணைந்திருக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மாணவர்கள் கையில் இருக்கும் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது வந்து அவசியமாக ஆபத்தா அப்படிங்கிறத பற்றி இன்றைய தினம் கேட்டிருக்கேன். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் அழைப்பினை மேற்கொண்டு பகிர்ந்து கொள்ளுங்கள். 0312 775 0 0 1 அல்லது 0312 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு இப்படி இருக்கும்போது உங்களுக்கு தேவையான கட்டிட உபகரண பொருட்கள், கடல்சார் உபகரண பொருட்கள் எல்லாத்தையும் முறையை கூறையின் கீழ் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் விரைந்து செல்ல வேண்டிய இடம் ஜனதா ஸ்டீல்ஸ் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் ஞாபகப்படுத்துகிறேன்.

0: நமது சொந்தம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM.
2: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
3: பாதுகாப்பான

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

0: 2.8 வசந்தம் FM வாணித்தியால சீரிகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீரிழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டை பாக்கு இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: சபரகம மாகாணத்திலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என்பதுடன் நாட்டின் ஏனைய பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மொனராங்கலை மாகமாந்தோட்டை திருகோணமலை மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இதேவேளை நீர்கொழும்பிலிருந்து கொழும்பு ஊடாக காலி வரையான கடப்பரப்புகளில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசுவதுடன் காற்றின் வேகமானது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டராக காணப்படும்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: தாய்லாந்தின் பெங்காக் நகரில் உள்ள களியாட்ட விடுதி ஒன்றில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் சிக்கி சுமார் 27 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 9 ஆண்களும் 18 பெண்களும் அடங்குவதாக அந்த நாட்டின் பிரதமர் தெரிவித்துள்ளார். தீயணைப்பு படையினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் 63 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். சமீபத்திய ஆண்டுகளில் தாய்லாந்தில் நடைபெற்ற மிக மோசமான தீ விபத்துகளில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. காயமடைந்தவர்களுக்கு தொடர்ந்தும் சிகிச்சை இடம்பெற்று வருவதுடன் குறித்த களியாட்ட விடுதியில் அனர்த்தங்களின் போது வெளியேறுவதற்கான அவசர கதவுகள் இல்லை என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. எமது அடுத்த மணித்தியால செய்தியினை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய 8 கோடி தனநிதானை சீரிழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டை பாக்கு இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
3: நிமிர்ந்த நடை

காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. இன்றைய தினமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கட்டும் அப்படின்னு மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை சொல்றதோட எப்போதுமே வந்து இந்த காலையில் எடுக்க வேண்டிய உணவை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்கன்னு நான் தொடர்ச்சியாக சொல்லிட்டுருப்பேன். காரணம், நீங்கள் காலையில் எடுக்க வேண்டிய உணவை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் தான் உங்களோட வயிறு நிறையும் போது தான் மூளைக்கு சிக்னல் போகும். அப்போ நமக்கு தேவையானதை வந்து இவர் பண்ணிட்டாரு, இப்போ நமக்கு இவருக்கு தேவையானதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ தான் இந்த நாள் முழுவதும் நீங்களும் உற்சாகமாக இருக்கலாம். ஸோ அதனால் காலை உணவை ஸ்கிப் செய்யாதீங்க அப்படிங்கிற ஒரு விரதியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிட்டு, சீனாவில் இடம்பெற வந்து ஆசிய 23 வயதுக்குட்பட்ட தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் பெண்களுக்கான மும்முறை தாண்டுதல் போட்டியில் நெத்மிகா மதுஷானி ஹேரத் அப்படிங்கிறவங்க வந்து வெண்கல பதக்கம் வந்து பெற்றிருக்காங்க. இவங்க 13.25 மீட்டர் உயரத்தை தாண்டி தான் இந்த பதக்கத்தை வந்து வென்றிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருக்குது. இப்படி இருக்கும்போது நான் கேட்டிருந்தேன், இந்த பாடசாலை மாணவர்கள் கையில் இருக்கும் ஸ்மார்ட் ஃபோன்கள் அப்படிங்கிறது வந்து அவசியமா அப்படி இல்லைன்னா ஆபத்தாக முடியுமா அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்களையும் பகிர சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டியாந்தோட பணாவத்திலேருந்து சரோஜினி எடுத்துட்டு சொல்லியிருந்தாங்க, படிப்புக்கு மட்டும் பயன்படுத்துவாங்களாக இருந்தால் அது வந்து

பிள்ளைகள், சில பிள்ளைகள் இந்த படிப்பதாக பாசாங்க செய்யுமா ஃபோனை வச்சுட்டு. இப்படிதான் அவங்க ஒரு நாள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தாங்களாம். அப்போ ஃப்ரெண்டு வந்து அவங்க பையன் கையில் மொபைலை கொடுத்துருந்தாங்களாம். ஏன் கையில் ஃபோன் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவன் படிச்சுட்டு இருக்கான், அவன் படிக்க வேண்டியதெல்லாம் அதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ இவன் கேட்டாங்களாம், படிக்கிறான்னு சொல்கிறான், ஃபோனை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி திரும்ப அப்படியே பின்னாடி போய் பார்த்தோம்னா அவர் வீடியோ பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காராம். அப்புறம் தான் ஃபோனை கையிலேருந்து எடுத்தாங்களாம். ஸோ அதனால் தொலைபேசிகளை கொடுக்கறது பரவாயில்லை, ஆனால் கொஞ்சம் கண்காணிப்போடு இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. நீங்களும் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். மலைபினை ஏற்படுத்துங்க 011-2-775-001 அல்லது 011-2-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படி இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வணக்கம் வசந்தத்துக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அதன் கீழே உங்களோட கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.

0: நம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
1: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ் 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்த்

0: வணக்கம்
1: காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம்.

0: மொழி பேசும் ஒவ்வொரு இதயத்திலும் ஒரு வரியாவது பதிந்திருக்கும் கவிஞர், காற்றுக்கும் கவிதை எழுத தெரிந்தவர், காதலுக்கும் கண்ணீருக்கும் ஒரே அளவு அழகை கொடுத்தவர் அவர்தான் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். இன்று அவரது பிறந்த நாள்.
1: ஆயிரந்தான் கவி சொன்னேன், அழகழகா போய் சொன்னேன், பெத்தவளே ஒம்பெருமை ஒத்தவரி சொல்லலையே, காத்தல்லா மகன் பாட்டு காகிதத்தில் அவன் எழுத்து, ஊரல்லா மகன் பேச்சு ஓங்கீர்த்தி எழுதலையே. எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பத்தி எழுது என்ன லாபம்னு எழுதாம போனேனோ, பொன்னையா தேவன் பெத்த பொன்னே குலமகளே, என்னை புறந்தள்ள இடுப்பு வலி பொறுத்தவளே, வைரமுத்து பிறப்பான்னு வயிற்றில் நீ சுமந்ததில்ல, வயிற்றில் நீ சுமந்த ஒண்ணு வைரமுத்து ஆயிருச்சு.
0: 1953 ஜூலை மாதம் 13 திகதி இவர் தேனி மாவட்டம் வடுகப்பட்டியில் பிறந்தார். கிராமத்து மண்ணின் மனத்தையும் இயற்கையின் அழகையும் மனித வாழ்வின் உணர்வுகளையும் தனது எழுத்தில் உயிரோட்டமாக பதிவு செய்தவர்.

0: உலகில் 1980 ஆண்டு வெளியான நிழல்கள் திரைப்படத்தின் மூலம் இவர் பாடலாசிரியராக அறிமுகமானார். அதன் பின்பு பல முன்னணி இசையமைப்பாளர்களுடன் இணைந்து ஆயிரக்கணக்கான பல பாடல்களை எழுதியுள்ளார். அவரது பாடல்களில் காதல் இருக்கிறது.
1: கொண்டையில் தாழம்பூ, நெஞ்சிலே வாழப்பூ, கூடையில் என்னப்பூ குஷ்பு.
0: தத்துவம் இருக்கிறது.
2: பணங்காசர் கண்டு விட்ட புலி கூட புல்ல தின்னும் கலிகாலமாச்சு தழி கண்மணி கண்மணி.
0: தாய்ப்பாசம் இருக்கிறது. அதனால்தான் அவரது பாடல்கள் தலைமுறைகளை தாண்டி இன்றும் ரசிகர்களின் மனதில் வாழ்கின்றன என்று கூறலாம். ஒரு பாடல் வெற்றி பெற இசை மட்டும் போதாது, மனதை தொடும் வரிகளும் வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்தவர் தான் வைரமுத்து அவர்கள். இவர் எழுதிய பல பாடல்கள் இன்றும் வாழ்க்கையின் பல தருணங்களில் நம்மோடு பயணிக்கின்றன.

0: போது ஒரு பாடல், பிரிவில் இருக்கும் போது ஒரு பாடல், வெற்றியில் ஒரு பாடல், எல்லா உணர்வுகளுக்கும் அவரது வரிகளில் ஒரு தோழமை இருக்கிறது. திரைப்பட பாடல்களையும் தாண்டி கள்ளிக்காத்து, இதிகாசம், கருவாச்சி காவியம், தண்ணீர் தேசம் போன்ற படைப்புகள் தமிழ் இலக்கியத்தில் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளன.
1: கள்ளிக்காட்டு இதிகாசம், மக்கள் கதை, மண்ணின் கதை, வைகை நதியில் எங்கள் கண்ணீர் ஓடை கலந்த கதை.
0: அவரது படைப்பாற்றலுக்காக தேசிய திரைப்பட விருதை இவர் 7 முறை பெற்றுள்ளார். மேலும் பத்மஸ்ரீ விருது, பத்ம பூஷன் விருது உள்ளிட்ட பல உயரிய விருதுகளாலும் இவர் கௌரவிக்கப்பட்டுள்ளார். திரையுலகில் பல தலைமுறை இசையமைப்பாளர்களுடன் இணைந்து மறக்க முடியாத பல பாடல்களை தந்துள்ளார். காலம் மாறினாலும், இசையின் பாணி மாறினாலும், அவரது வரிகளின் மதிப்பு மட்டும் என்றும் மாறவில்லை. ஒரு நல்ல கவிதை மனதை மாற்றும், ஒரு நல்ல பாடல் வாழ்க்கையை மாற்றும், அப்படிப்பட்ட பல படைப்புகளை நமக்கு தந்தவர்தான் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். அவரது பிறந்த நாளான இன்றைய தினம் அவர் இன்னும் பல ஆண்டுகள் ஆரோக்கியத்துடனும் படைப்பாற்றலுடனும் வாழ்ந்து தமிழ் மொழிக்கு மேலும் பல அரிய படைப்புகளை வழங்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துகின்றது வசந்தம் FM.

பார்வதி. மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே. குருமேடு கோபுரமாய், தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா? சந்திரராய் சூரியராய் உன் பேரு நிலைச்சிருக்க, ஜெக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா?

காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. ஸோ என்னால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்களும் உங்களுக்கு தேவையான கட்டிட உபகரண பொருட்கள், கடத்தொழில் உபகரண பொருட்கள் இதெல்லாத்தையும் போய்ட்டு ஒரே இடத்துல வாங்கிட்டு ஓடோடி வந்துடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா போக வேண்டிய ஒரே இடம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனதா ஸ்டீல்ஸ் போங்க. அங்கே உங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளலாம். எப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஊடக வலையமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து பாடசாலை மாணவர்களுக்கான வீதி விபத்து தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக டேக் கேர் வழித்தடத்தை பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு செயற்திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் ஏராளமான பாடசாலைகளுக்கு சென்று பாடசாலை மாணவர்களை ஒன்றிணைத்து அவங்களுக்கான இந்த விழிப்புணர்வு நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்தடுத்த வாரங்களிலும் ஏராளமான இடங்களுக்கு விஜயம் செய்ய மேற்கொள்ள இருக்காங்க. விஜயங்களை மேற்கொள்ளும் போது எங்கெங்கே போகிறாங்க அப்படிங்கிற தகவல்களையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தரத்துக்கு ரெடியாக இருக்கும். இப்படி இருக்கும்போது நான் கேட்டிருந்தேன் ஒரு தலைப்பு, ஏன்னா இந்த மாணவர்கள் கையில் இருக்கும் ஸ்மார்ட் தொலைபேசி அல்லது ஸ்மார்ட் போன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா அவசியமா ஆபத்தாக முடியுமா, இது ரெண்டுல எது அப்படிங்கறது வந்து காரணத்தோட நீங்களும் எனக்கு அழைப்பினை மேற்கொண்டு சொல்லலாம். அலைங்கள் 0312 775 0051 அல்லது 0312 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்க வணக்கம் வசந்தத்துக்காக ஒரு பதிவு போட்டுருவோம், அதன் கீழே உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மின்கசிவு காரணமாக வந்து பாத்தீங்கன்னா கலுத்துறை மாவட்ட செயலகத்தில் தீப்பரவல் ஒன்று ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தீயணைப்பு சேவைகள் திணைக்களம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. அதேவேளை அங்கே தீயை கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு வாகனத்தையும் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து கலுத்துறை மாவட்டத்தில் இருக்க செயலகத்தில் கலுத்துறை மாவட்ட செயலகத்தில் தான் இந்த விஷயம் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: கலைப்பொழுதின் உற்சாகம் வணக்க வசந்தம் கேட்டு இருக்கீங்க. சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கு. என்ன சம்பவம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, தாங்க வந்து போலியான குடியுரிமை ஆவணங்கள் இன்றி போலியான ஆவணங்களை பயன்படுத்தி பாத்தீங்கன்னா வாக்காளர் அடையாள அட்டையை பெற்றுக்கொண்ட இலங்கை தம்பதியினர் வந்து பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆண் ஒருவரும், 69 வயது அவருக்கு, மனைவியும் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னையில வந்து பாத்தீங்கன்னா தியாகராய நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து வசித்து வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய குடியுரிமை சான்றிதழ்கள் இன்றி போலியான முகவரி ஆதாரங்களை காட்டி வந்து பாத்தீங்கன்னா வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயரை வந்து சேர்த்து கொண்டிருக்கதாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நிலையில அண்மையில நடைபெற்ற அந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா, இது தொடர்பில் வந்து பாத்தீங்கன்னா வாக்களித்ததை கண்டுபிடிச்சு அதிகாரிகள் வந்து விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இதன் முடிவில் வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் ஆவணங்கள் இன்றி வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கறதும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உறுதியாகிருக்கு. இந்த நிலையில நேற்றுக்கு முன்தினம் வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் இருவரும் இலங்கைக்கு செல்வதற்கான சென்னை வானூர்தி நிலையம் சென்ற போது கைதாகியிருக்காங்க. எல்லாம் முடிச்சுட்டு அவங்க இங்கே பார்த்துருக்காங்க. வரும்போதுதான் செக் பண்ணி பிடிச்சிருக்காங்க. சாதாரண விஷயம் கிடையாது. 20 வருடம் அப்படிங்கிறது ஒன்றும் சாதாரணமாக கடந்து போயக்கூடிய வந்து மாதிரியான ஒரு விடயம் கிடையாது. இப்படியான சம்பவங்களும் இருக்குது. ஆனால் நம்ம எவ்வளோதான் நம்ம வந்து சூட்சமமாக இருந்து நம்ம இதெல்லாம் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சாலும் என்னைக்காவது ஒரு நாள் அதிகாரிகள் வந்து முறையான விதத்தில் செயற்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான நாட்களையும் வந்து கைது செய்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டமும் இல்லை இவ்வளோ நாள் இருந்த அந்த சுபோகமும் வந்து என்னாகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இல்லாமல் போயிடும். சரி, இதே ஆடம்பரமாக வாழ்ந்துட்டோம் 20 வருஷமாக அப்படிங்கிறது மாதிரி இல்லாத மாதிரியாக காரணங்களும் ஏற்படும் அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்தும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து இந்த கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் இவை எல்லாவற்றையும் வந்து ஒரே இடத்துல நாங்கள் போயிட்டு வாங்கணும், அலைந்து திரியெல்லாம் முடியாதுங்க. அட்டிக்கிற வெயிலுக்கும் நம்மளோட ஃபியூல் விற்கிற விலைக்கும் அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய ஒரே இடம் ஜனதா ஸ்டீல்ஸ். அங்கே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் ஞாபகப்படுத்துகிறோம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு

காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்து இருக்கிறீங்க. இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்கள்ட்ட நாம கேட்டிருந்த தலைப்பு, இந்த பாடசாலை மாணவர்களிடம் இருக்கும் கையடக்க தொலைபேசி என்பது எவ்வளவு அவசியம் இல்ல எவ்வளவு ஆபத்து அப்படின்னு கேட்டிருந்தோம். ஏராளமான பேர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான கருத்துக்களை தெரிவிச்சிருந்தீங்க. பள்ளி மாணவர்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் போன் கொடுக்கலாமா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல முடிவுக்கு வர வேண்டிய விஷயம் கிடையாது. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பல வழிமுறைகள்ல வந்து சரிப்படுத்திக் கொள்ளலாம், இந்த ஆபத்தை குறைத்துக் கொள்வதற்கு. முதலாவது வந்து மாணவர்கள் வயதுக்கேற்ப தேவைக்கேற்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட மொபைலை நீங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ ஒரு தொலைபேசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கிற எல்லா ஆப்புமே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பெற்றோர்கள் உங்களுக்கு இல்ல உங்களுக்கு தெரிந்தவங்கள்ட்ட சொல்லி இந்தந்த ஆப் மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், கஸ்டமைஸ் பண்ணி அவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம். அப்படி இருக்கும்போது தேவையற்ற தரவிறக்கங்கள் எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்க பயன்படுத்துகிற இன்டர்நெட் சேவை இருக்கு இல்லையா, இதுலயுமே கூட என்ன மாதிரியான வெப்சைட்கள் பார்க்கலாம் அப்படிங்கறதையும் கூட நீங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்போ அதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதை தாண்டி வேற எங்கேயும் போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விடயமும் இருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மொபைல எவ்வளவு நேரம் அவங்க பயன்படுத்துறாங்க, இல்லாம நான் நேத்து பார்க்கல காலையில பார்க்கல அப்படின்னு அவங்க சொன்னாலும் கூட அதுலயுமே ஸ்கிரீன் டைம் அப்படின்னு இருக்கும். எவ்வளவு நேரம் இந்த தொலைபேசியை வந்து அவங்க பார்த்துருக்காங்க, என்னெல்லாம் ஆப் எவ்வளவு நேரம் பார்த்துருக்காங்க, தரவுகளுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஸ்மார்ட் போன்கள் எல்லாமே இருக்கு. ஸோ அதையுமே நீங்க எடுத்து பார்த்துட்டு இந்த ஆப் எவ்வளவு நேரம் பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் கூட நீங்க கண்டுபிடிக்கலாம். சரி, எப்படியான வழிமுறைகளுமே அதுல இருக்கு. அடுத்தா வந்து எந்த மாதிரியான ஆப் வேணும் அவங்களுக்கு கல்வி செயற்பாடுகளுக்காக அப்படிங்கிறதும், இல்லை கல்வி செயற்பாடுகள் அவங்க ஈடுபடுறாங்க அப்படின்னா அடிக்கடி அவங்களை கண்காணிக்கிறது இந்த மாதிரியான விடயங்களூடாகவும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ரெண்டாவது அவங்களுக்கான இணையவழி மோசடிகள் அவங்களை ஈடுபடுத்தாமல் இருக்கிறதுக்கும் அவங்களை பாதுகாக்க வேண்டிய கடமைகளுக்கும் இந்த மாதிரியான செயற்பாடுகள் மிக முக்கியமாக இருக்கும். கடைசியாக வந்து ஒரு மொபைல் அப்படிங்கிறது ஒரு பொழுதுபோக்கு சாதனமாக மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கும். கல்வி செயற்பாடுகளுக்கு அதை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிற விழிப்புணர்வை வந்து நீங்க தான் வழங்கணும். பெற்றோர்களுக்கு இது பற்றிய போதிய அறிவு இல்லைன்னும் அதை பற்றி தெரிந்தவர்களை வைத்து அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு கடமையும் உங்களுக்கு இருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா நாம கல்வி செயற்பாடுகளுக்காக வாங்கி கொடுத்துருப்போம், அது சில நேரங்களில் வேற செயற்பாடுகளுக்கு கூட போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லிட்டு இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறப் போகிறேன். அடுத்தாக ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு கலையகத்தில் எம்எல் கிருபானா வந்திருக்காங்க. விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் சங்கர் புஷ்பராஜ். போயிட்டு வரேன் மக்களே.

0: வணக்கம் வசந்த் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டிகரோசிவ்

0: மட்டில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி அணை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாகுங்க. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு, தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: டெங்கு அச்சுறுத்தல் காரணமாக 2 வாரங்களாக மூடப்பட்டிருந்த கொழும்பு கட்புல அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழகம் இன்று முதல் மீண்டும் கல்வி நடவடிக்கைகளுக்காக திறக்கப்படவுள்ளதாக பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகத்தை திறப்பதற்கு முன்னதாக கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் பல்கலைக்கழக வளாகத்தை சுத்தப்படுத்தும் விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை நேற்று முழுவதும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டது. ஜனாதிபதி செயலகத்தின் கீழ் இயங்கும் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தினால் வழிநடத்தப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் வளாகத்தை சுத்தம் செய்தல், புகை விசிறுதல் மற்றும் நுழம்பு குடம்பைகள் பெருகும் இடங்களை சோதித்தல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்களை அடுத்து இவ்வாறு மசகு எண்ணெய் விலையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி WTI மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 74.25 அமெரிக்க டாலராக காணப்படுகின்றது. இது 2% மேலான அதிகரிப்பாகும். அதே நேரம் பிரண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 78.99 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. இது 3% அதிகரிப்பை எட்டியுள்ளது. மேபன் மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலையானது 73.25 அமெரிக்க டாலராகவும் சர்வதேச சந்தையில் உயர்ந்துள்ளது. எமது அடுத்த மனித்தள செய்தியினை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி அணை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாகுங்க. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு, தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது, அதாவது எம்மை விட்டு 11 தேதி எஸ் ஜானகி அவர்கள் மண்ணுலக வாழ்க்கையை முடித்து சென்றிருந்தாலும் அவருடைய பாடல்கள் என்னாலும் இந்நேரமும் காற்றலை வாயிலாக காற்றின் கீதமாக ஒலிக்கக்கூடிய அதிகமான சந்தர்ப்பமாகவே இன்று எங்களுக்கு தந்திருக்கின்ற சொத்தாக அவர், அதாவது இந்த இசைத்துறைக்கு இசை அரசியாக இருந்திருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. அந்த வகையில் கிட்டத்தட்ட

0: இருக்கின்றது. அந்த வகையில் முதலாவது நேராக இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம், கல்முனை நம்பிக்கை கிராமம், ஹரல் சந்திரா.
0: ஹரல் சந்திரா, சொல்லுங்க, எத்தனையோ பாடல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. இஸ் ஜானகி அம்மாவின் பாடல்கள் ரொம்பவும் பிடித்த பாடல்கள் எத்தனையோ இருக்கிறது இல்லையா? அதாவது உணர்வு பூர்வமான பாடல்கள். இன்னும் சொல்ல போனால் உண்மையிலேயே அதாவது தன்னுடைய குரலினால் நடித்து, அதாவது அந்த பத அந்த தன்னுடைய அந்த குரலினால் சரியான விடயத்தை அந்த உணர்வு பூர்வமாக நடித்து காட்டக்கூடிய ஒரு சிறந்த பாடகி இல்லையா? சரி, சொல்லுங்க.
1: உங்களது அடுத்த இரண்டாவதாக இருக்கின்ற பாடலை கேட்பதற்காக நிந்தூர் பிரதான வீதியில் இருக்கின்ற மோட்டார் சைக்கிள் திருத்தினர் சகாப்தீன் மற்றும் காரதிவை சேர்ந்த கமீலா, நம்பிக்கை கிராமத்தை சேர்ந்த ஜெருசா, பாண்டியிருப்பை சேர்ந்த தேவமணி டீச்சர், கல்முனை சட்டிமாபுரத்தில் இருக்கின்ற லயனல் கிரகரி, ஐரின் ஹவுஸ்கோன், ஹில்டா ஜான்சன், புட்டுக்கதை புகாரி அனைவரையும் நினைத்துக் கொண்டு தாருங்கள் இரண்டாவது பாடலை.

அந்தஸ்துக்கும் அந்தஸ்துக்கும் எவனாவது சீமையில் இருந்து சூட்டு கொட்டு போட்டவன் தான் வருவான்.

1977 16 வயது நிலையை திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜா அவர்களது இசையமைப்பில் எஸ் ஜானகி அம்மா பாடிய இந்த பாடலுக்கு, அதாவது ஒளித்தோய்ந்த இந்த பாடலுக்கு தான் முதலில் தேசிய விருது கிடைத்த பாடலாக அவருக்கு கிடைக்கப்பெற்றது. அவருக்கு மொத்தமாக 4 தேசிய விருதுகள் கிடைத்து இருந்தது. அதாவது 1992 இஞ்சி இடுப்பழகான்ற அந்த பாடலுக்கும், அதே போன்று தெலுங்கு கன்னடம் போன்ற பாடல்களில் மொத்தமாக 4 தேசிய விருதுகளை பெற்ற பாடகி என்ற பெயரை தன்னகத்தை வைத்திருந்தவர் எஸ் ஜானகி அவர்கள். சரி, இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கெருபா அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நான் ஜிம்முத்தியின் இணைந்திருக்கின்றேன். மருதமுனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். இனிமையான பாடல்களோடு எஸ் ஜானகி அம்மாவின் பாடல்களை நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீலமிகம் தேவி குறிப்பிட்டுகிறாங்க. குசல ராஜா வந்திருக்கின்றார். என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி பட்டித்தடலிருந்து கமலஹாசன், யசோதா இணைந்திருக்கிறது, இவளை முகமது சாலி இணைந்திருக்கிறாங்க. மருதமுனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகிறது, இவளை ரேகா மகேந்திரன் கொழும்பிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். நசூர் வந்திருக்கின்றார் கிண்ணியாவிலிருந்து. அன்பான வணக்கம், அருமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்போன் விஜயகுமார் இணைந்திருக்கின்றார். கொழும்பு 15 மோதரையிலிருந்து தர்சினி குணசேகரன் இணைந்திருக்கிறது, இவளை சசி கௌரி இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் கெருபாண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நான் நாவலப்பட்டியவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கௌரி குறிப்பிட்டுக்கிறாங்க. இனிமையான பாடல்கள், உண்மையிலேயே எந்த நேரமும் கேட்கக்கூடிய பாடல்கள், அதுவும் ஜானகி அம்மா அப்படின்னு சொன்னால் எனக்கும் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மருதமுனை ராஃபி குறிப்பிட்டுக்கிறாங்க. வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நான் ஹரோலினா சுகந்தி இணைந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். என்னை நிகழ்ச்சி நினைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி இதய ரத்தினம் இணைந்திருக்கின்றார். 6:80 ஜானகி அம்மாவின் ஆத்ம சாந்தி அடைய எல்லாம் இறைவனை வேண்டி அவருக்காக அவர் பாடிய ஒரு நல்ல பாடலையும் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கின்றார் குமார் வந்திருக்கின்றார். அதே போன்று பிரஷா பிரசாந்தி இணைந்துக்கிறாங்க. பாட்டு தலைவாப்பில் இருக்கிறீங்க, அருமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே. இவர்களை ஆல்டி கீழ்பிரிவில் இருந்து சதா வந்திருக்கின்றார். திவான் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை கிருஷ்ணா இணைந்திருக்கின்றார். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி விக்டர் குறிப்பிட்டுகின்றார். இனிமையான பாடல் தெரிவுகள், ஜானகி அம்மாவின் பாடல்கள் 8000 பாடல்கள், அதுவும் ராகம் சுகமானது நிகழ்ச்சி என்று சொன்னால் அது தனி இடம் அப்படின்னு சொல்லி சஃபீர் குறிப்பிட்டுகிறாங்க. அதே போன்று சுபா இணைந்திருக்கிறாங்க. சுபாசினி திறனியகலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை வெள்ளவத்தியிலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் வந்திருக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாட்டு.

0: 1987 ஆண்டு வெளிவந்த இரட்டை வால் குருவி திரைப்படத்துக்காக ஜானகி பாடிய பாடலில் அந்த பாடல் அது ஒளி தோய்ந்த இந்த பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜாவினது இசையில் வெளிவந்த பாடல். இப்போ நிகழ்ச்சியில் எழுந்திருப்பது யார்? வணக்கம்.
1: அன்பான காலை இனிய வணக்கம் சுருபா அவர்களே.
0: வணக்கம். யார்
1: பேசுறது? அப்துல் மஜீத் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க அப்துல் மஜீத்.
1: நல்ல சுகமா இருக்கிறேன் சார். நீங்க எப்படி சுகமா இருக்கிறீங்களோ?
0: நான் நல்லா இருக்கிறேன். ஜானகி அம்மாவினுடைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க.
1: அருமையான பாடல் போட்டீங்க, உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். எனக்கு ஒரு பாடலை தர முடியுமா சார்?
0: என்ன பாடல்?
1: எனக்கு ஜானகி அம்மா பாடிய ஒரு பாட்டு, இன்றைக்குமே நெஞ்ச விட்டு அகலாத ஒரு பாட்டு சார். முடிஞ்சா நீங்க தரது பாங்க, உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்றேன் சார். கொஞ்சம் சலங்கை படத்துல சிங்கார வேலையினை வாங்குற பாடல், அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். அதுல காரக்குறிச்சி அருணாச்சலம் தான் அதுக்கு அவங்க நாதரசம் வாய்ச்சாங்க. ரெண்டு பேரும் போட்டி போட்டு படிக்கக்கூடிய ஒரு பாட்டு சார். அந்த பாடு ஜானகி அம்மா என்ன பொறுத்த ஒரு இடத்துல ரெண்டு படிக்கிறாங்கன்னு அந்த பாட தெரியல. ஓடிக்கொண்டு படிக்கிற வெறும் ஓடிக்கொண்டுதான் போறாரு காரக்குறிச்சி அருணாச்சலம். அருமையான ஒரு பாடல் சார். அந்த பாடலை கண்டிப்பா தாங்க சார். அவங்கள ஆத்மா சாந்தி ஆகிறதுக்காக அவங்க பிரார்த்திக்கிற அந்த பாடலை எனக்காக ஒரு முறை ஒளிபரப்பு செய்ய. என்ன போல அநேக நேர்கள் அந்த பாடல் கேட்கறதுக்கு விருப்பமா இருப்பாங்க சார்.
0: நிச்சயமாக அந்த பாடலையும் தருவதற்கு முயற்சி செய்யறோம். உங்களுடைய குரலில் ஒரு இரு வரிகளை பாடி நல்லா இருக்கும் நினைக்கிறேன்.
1: எனக்கு பாடுறதுக்கு இப்ப மூட்டு சரியில்ல சார். நீ தொண்டையில ஒரு கரகரப்பு இருக்குது, வேற ஒரு டைம் பாக்குறேன் சார்.
0: சரி சார். அப்ப இப்போ நல்லது ஒரு பாடல் தயாரா இருக்குது. அந்த நீங்க குறிப்பிட்ட பாடலையும் தருகின்றேன். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
1: நன்றி சார். நன்றி சார். தாழ்மையுடன் கேட்டுக்கணும் அந்த பாடலை கண்டிப்பா ஒளிபரப்புங்க சார்.

0: எஸ் ஜானகி அம்மா பாடிய பாடல்களில் இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு, அதாவது மிகவும் முக்கியமான ஒரு பாடல், நாதம் என் ஜீவனே என்ற இந்த பாடல். அதாவது அவருடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக இருந்தது என்று சொன்னால், தன்னுடைய கணவரது இழப்பின் பிரகாரம் நான் இந்த ஒரு மேடை நிகழ்ச்சிகளிலும் இந்த பாடலினே நான் பாடமாட்டேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட பாடல், அவருடைய வாழ்க்கையோடு ஒன்றி பிணைந்த பாடலாக கூட அந்த பாடலை கேட்கின்ற பொழுது ஒவ்வொருத்தருக்கும் விளங்கும். பாடலை கேட்டுருவோமா?
1: வேற என்ன செய்தி தேவனே, நான் உந்தன் பாதி, இந்த பந்தம் ராக பந்தம், உந்தன் சொந்தம் தந்த சொந்தம்.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெல்லமுதல், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

0: ராகங்கள் பதினாறும் உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.
1: இது மக்கள் சூடிய மகுடமே.
2: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
0: இடைக்காலத்தின் இனிய கானங்களோடு இது ராகம் சுகமானது.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. 60 ஆண்டுகள் இசை துறையில் பயணித்து எமக்காக ஆயிரக்கணக்கான பாடல்களை, தனித்துவமான பாடல்களை தந்த எஸ் ஜானகி சிறப்பிக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் பேஸ்புக் வழியாக இருந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கெருமாண்டா, நான் இந்தலகலையிலிருந்து அரசு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். எஸ் ஜானகி அம்மாவினுடைய பாடல்களை கேட்கின்ற பொழுது தனி சுகம் அப்படின்னு சொல்லி கழுதாவளையிலிருந்து ஜீவ பிரியா இணைந்திருக்கிறாங்க. நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி ரெஜினோல்டு வந்திருக்கின்றார். நாவட்காட்டிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை முகமது சாலி வந்திருக்கின்றார். இனிமையான காலை வணக்கம், அருமையான பாடல் தெரிவுகள். இசை அரசி எஸ் ஜானகி அம்மாவின் பாடல்களை கேட்கின்ற பொழுது மிகவும் அருமையாக இருக்கின்றது. எப்பொழுதும் அவர் குரல் தனித்துவம் தான் அப்படின்னு சொல்லி ஷாமிலா வந்துக்கிறாங்க. பொத்துவில்லிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். அண்ணா வணக்கம், நான் கலகாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி விது இணைந்துக்கிறாங்க. மதன், சத்யா, தினு, வினு, ஜனு ஆகியோரை அணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அமுதா, தமிழ்நாடு கோவை மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அண்ணா நலமா, ரொம்ப சந்தோஷம், அருமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு தான் நானும் வட்டவளையிலிருந்து நாகராஜன் கிறிஸ்டீனா அணிந்திருக்கிறாங்க. அதே போன்று என்னைய நிகழ்ச்சியில் நினைத்த நடந்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சீலன் கௌரி வந்துக்கிறாங்க. அக்கறைப்பட்டு அப்துல் காதர் இருந்திருக்கின்றார். நானும் நிகழ்ச்சியோடு தான் ஆழ்ந்த இரங்கல்கள் அம்மாவிற்கு. அம்மாவின் பாடல்களை கேட்கின்ற பொழுது இனிமையாக இருக்கின்றது. என்றும் அழியாத குரல், உலகம் அழியும் வரை அழியாத குரல் இக்குரல் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார் அப்துல் காதர். அதே போன்று நானும் ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அனுராதபுரத்திலிருந்து சரோஜ் இருந்திருக்கின்றார். என்னை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை குகன் வந்திருக்கின்றார். வளமை போல் இன்றும் நிகழ்ச்சியோடு தான் புத்தூர் டிவிஎஸ் ட்ரெய்லர்ஸ்ல ரொம்ப சத்தம் அவசந்தம் ஒழித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பேர்வளையிலிருந்து நசார் இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி பதிவினை பதிவு செய்திருக்கிறது. இவளை கந்தப்பிள்ளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக ஜோன் சித்ரன் இணைந்திருக்கின்றார். ஜெயந்தி மாலா பலாங்குடையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் கிருபா அண்ணா அப்படின்னு சொல்லி சந்திரகுமார் வந்திருக்கின்றார். இந்திரா சாந்தன் மற்றும் திவாகரன் தினுஜன் ஆகியோர் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை யாழ்ப்பாணம் அளவட்டியிலிருந்து சதா ஜோதி வந்துக்கிறாங்க. குறிஞ்சங்கணி அசுருதீன் இணைந்திருக்கின்றார். நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி சுதன் குறிப்பிடுகிறது. இவளை என்றும் ஜானகி அம்மாவின் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் தங்க குரல் அப்படின்னு சொல்லி சசிகலா குறிப்பிடுகிறாங்க. வடிவேல் பிள்ளை புத்தளத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள். ஜானகி அம்மாவின் பாடல்கள் என்று சொன்னாலே ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சிவரஞ்சனி வந்துக்கிறாங்க. மட்டக்கிளப்பு கொக்குவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். நாகராஜன் வளமை போல் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: தசமத்தில் வசந்தம் FM வனத்தியால சீதிகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாக்கு இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: நாடளாவிய ரீதியில் இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவான டெங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கை 68,000 கடந்துள்ளது. அத்துடன் உயிரிழப்புகளின் எண்ணிக்கையும் 47 உயர்வடைந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. நிலவி வந்த தொடர்ச்சியான மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக நாடளாவிய ரீதியில் நுளம்பு பெருக்கமும் அதிகரித்திருப்பதுடன் இதன் விளைவாக நாட்டில் தினந்தோறும் அடையாளம் காணப்படும் டெங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் வெகுவாக அதிகரித்து செல்கிறது. அதற்கமைய ஜனவரி முதல் இதுவரையான காலப்பகுதிக்குள் நாடளாவிய ரீதியில் 68,071 டெங்கு தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். குறிப்பாக இம்மாதத்தில் மாத்திரம் 12,692 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நுளம்பு பெருக்கத்தை கருத்தில் கொண்டு 175 சுகாதார மத்திய அதிகாரி பிரிவுகள் டெங்கு அதி உயர் அபாயமிக்க பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. ஈரானின் தெற்கு நகரங்களான ஜாஸ்க், ஃபந்தர், அவாஸ் மற்றும் ட்ரிக் ஆகிய 3 முக்கிய நகரங்களில் குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. ஈரானுக்கு எதிராக புதிய ராணுவ தாக்குதல்களை அமெரிக்கா அதிகரித்து வருகிறது. இதுபற்றி அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைச்சத்தின் ஒரு பிரிவான ராணுவ அதிரடிப்படையான சென்ட்காம் வெளியிட்ட செய்தியில், ஹோமுஸ் ஜலசந்தி எளிதில் கடந்து செல்லும் வகையில் வர்த்தக கப்பல்களின் போக்குவரத்து பாதுகாப்பிற்காகவும் கடல்சார் ஊழியர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுத்து நிறுத்தும் நோக்கிலும் ஈரானுக்கு எதிராக அதிக அளவிலான தாக்குதல்களை அமெரிக்கா தொடங்கியுள்ளது. ஈரானிய படைகளின் திறனை குறைக்கும் வகையில் பாதுகாப்பு படை தளபதியின் உத்தரவின் பேரில் இந்த தாக்குதல் நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வனத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாக்கு இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது ஜானகி பாடகி அவர்களுடைய அதாவது சிறந்த பாடல்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் இப்போ இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: என்ன
0: பேர்?
1: ரவீந்திரன்.
0: சொல்லுங்க, ஜானகி அம்மாவினுடைய பாடல்கள் உங்களுக்கும் ரொம்பவும் பிடிக்கும் நினைக்கிறேன். அவரை பிடிக்காதவர்கள் யார் இருக்கிறார்கள்?
1: முதல்ல நீங்க சொன்ன கருத்துக்களை நானும் ஒத்துக்கோறேன். அவங்க எங்களுக்கு பிடிச்சாலும் அந்த ராகங்கள் இதனால எங்களுக்கு கேட்டுட்டானே, அது நான் ஆழ்ந்த இடங்களுக்கு.
0: சரி, இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யார் எல்லாம் இணைத்துக் கொள்றதுக்கு இருக்கிறீங்க?
1: எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு ஒன்றுக்கு பேர் அது தாங்க, அது கொஞ்சம்
0: சொல்லுங்க.
1: அந்த வாழ்க்கை.
0: சரி, அந்த பாடலையும் தருவதற்கு முயற்சி செய்ய நன்றி நிகழ்ச்சி நடந்தமைக்க.
1: ஓகே சார்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது 60 ஆண்டு இசைத்துறை பயணத்தில் 20 மொழிகளில் பாடிய பாடகி. அது மட்டுமல்லாது 48,000 அதிகமான பாடல்களை பாடிய இஸ் ஜானகியினுடைய பாடல்களை இன்று ராகம் சுகமானது நிகழ்ச்சியை சுமந்து வந்து கொண்டிருக்கிறது. அதவையில் இந்த நேரம் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபாண்ணா. எஸ் ஜானகி அம்மாவின் பாடல்களை எல்லாம் கேட்கின்ற பொழுது மனது ஏதோ செய்கிறது அப்படின்னு சொல்லி அருள் மீறி வந்துக்கிறாங்க. அவருடைய இழப்பு இசை உலகுக்கு மட்டுமல்லாது இந்த உலகிற்கே மாபெரும் இழப்பு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. அவர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார் அருள் மீறி. அதே போன்று வணக்கம் கிருபா. ஒலிக்காத பாடல்கள், எப்பொழுதுமே மறக்காத பாடல்கள், தித்திக்கும் தேனாய் காதோரங்களில் பாய்ந்து கொண்டிருக்கிறது அம்மாவின் பாடல்கள். வாழ்த்துக்கள் தம்பி கிருபாவிற்கு அப்படின்னு சொல்லி திருமதி வரலட்சுமி வந்துக்கிறாங்க. குட்டாஞ்சேனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு தான் நானும் இணைந்திருக்கின்றேன், இனி நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி மும்தாஜ் இணைந்திருக்கிறார். கொழும்பு 14 இணைந்திருப்பதாக குறிப்பிட்டுகிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னையும் மணித்து நல்லதொரு பாடல் தாருங்கள். பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று ரஞ்சன் வந்திருக்கின்றார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். திண்டுக்கல் நகர் நடராஜன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். பிரசாந்த் எழுந்திருக்கின்றார். மீப்பிட்டிக்கந்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளே ராஜு எழுந்திருக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் தினேஷ் எழுந்திருக்கின்றேன், என்னை நிகழ்ச்சியில் நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள். சாமி மலையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராஜன் வந்திருக்கின்றார். வசந்த சுந்தங்களுக்காக நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை எஸ் ஜானகி அவர்களுடைய பாடல்களை கேட்கின்ற பொழுது கண்களிலிருந்து அத்தனை உணர்வு பூர்வமான பாடல்களை தரும் பாடல்களாக அமைந்திருக்கின்றது. அம்மாவிற்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு சொல்லி செல்வி குறிப்பிடுகிறாங்க. மூதூரிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக பிரிதோஸ் வந்திருக்கின்றார். ஹட்டன் எஸ் பரமானந்தன் வசீகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை அறந்தாங்கி ஐயப்பன் நிகழ்ச்சியோடு நடந்திருப்பதாக குறிப்பிடுகிறார். பொத்துவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக அகிலன் குறிப்பிடுகின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் ஆகாஷ் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராஜகிரிவிலிருந்து மொரியின் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான். தெமோதரையிலிருந்து ஸ்ரீ தேவி இணைந்துக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல். ஒலிக்கும் இந்த பாடல் தென்றலி என்னை தொடு திரைப்படத்திற்காக இன்று பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற வைரமுத்துவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், பிறந்த தின வாழ்த்துக்கள். அவருடைய வரிகளில் உருவான இந்த பாடலை எஸ் ஜானகி அவரோடு இணைந்து கே ஜே ஜேசுதாஸ் பாடிய பாடல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திற்காக கே ஜே ஜேசுதாஸ் அவரோடு இருந்த எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டீர்கள். இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம். வணக்கம் கண்ணகி, சொல்லுங்க. அப்படியா?
1: ஜானகி அம்மாவுக்கு எனக்கும் ஆழ்ந்த அனுதாபங்கள். ஆனா அவங்களோட பாட்டு தாங்க அழகு மலர் ஆட அபிநயங்கள்.
0: அந்த பாடல் ரொம்ப பிடிக்குமா?
1: ஆமா, அந்த ரேவதி மேம் கேட்ட பாட்டு ஒண்ணு, அந்த குரல் அது நல்லா அண்ணா வீட்டு அண்ணா போற பாட்டு நல்லா இருக்காங்க.
0: சரி, அந்த பாடலையும் தருவதற்கு முயற்சி செய்கிறேன். சொல்லுங்க கண்ணகி, இந்த நேரம் யார் யாரை எல்லாம் இணைத்துக் கொள்வதற்கு தயாரா இருக்கிறீங்க நீங்க? நன்றி. கண்ணகி, பலிமித பாடல் மண் வாசனை திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இருந்த எஸ் ஜானகி பாடிய பாடல் வைரமுத்து அவர்களிருந்து வைர வரிகளில் உருவான பாடல். பாடலுக்கான இசை இசை ஞானி இளையராஜா.

நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான். உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். ராகங்கள் 16 உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

0: கூட்டத்திலே கோயில் பூரா கம கம கச கம பம கச பப்ப நின்னிதாத சாச நின்னிகாக பத நிச கம பப்ப கூட்டத்திலே கோயில் பூரா தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதித்தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட
1: ராகங்கள் பதினாறும் உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.
2: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான பாடல்களை தந்த எஸ் ஜானகியினுடைய இனிமையான பாடலில் தெரிவாக இன்றைய ராகம் சுகமானது அலங்கரித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார் பேசுறீங்க?
3: உமாச்சந்திரன்.
2: உமாச்சந்திரன் அங்கிருந்து பேசுறீங்க? அப்படியா? சரி சொல்லுங்க. ஓ, நல்லா இருக்கிறேன். சரி சொல்லுங்க.
3: என்ன குடும்ப கிருஷ்ணபக்தன் மகேஸ்வரி கண்ணா கேட்போம்னா

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் ஃபேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபா, அப்படி இருக்கிறீங்க? நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எஸ் ஜானகி அம்மாவின் பாடல்கள் அருமையிலும் அருமை, அற்புதமான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். சுந்தர லிங்கம் அடைந்திருக்கின்றார், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை கொழும்பு செட்டியார் வீன சலூனில் இருந்து ராசலிங்கம் நிகழ்ச்சியோடு நடந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். பூனாகலையிலிருந்து ஜேசுதாஸ் வந்திருக்கின்றார், நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ரமணன் கேதீஸ்வரன் இணைந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ஜானகி அம்மாவின் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ரொம்ப சந்தோஷம். அருமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அகிலன் வந்திருக்கின்றார், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் வாழச்சேனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அஜய் அகிலன் குறிப்பிடுகிறது. இவளை சி பாலசுப்ரமணியம் இணைந்திருக்கின்றார், தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறது. இவளை அக்கறைப்பற்ற பாப் ட்ரெயில நிசார் வந்திருக்கின்றார், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த ஒரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஃபசாத் இணைந்திருக்கிறது. இவளை அமுதா இணைந்திருக்கிறார், குரல் அரசி ஜானகி அம்மாவின் அருமையான பாடல் தெரிவுகள், சிறப்பு ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். தேவி யோகேஸ்வரன் வந்திருக்கின்றார், இன்றும் நானும் ஒவ்வொரு பாடல்களையும் கேட்டு ரசித்த வண்ணம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மர்சுகா ஜுனாயிது வந்திருக்கிறாங்க, நிர்மலா பாலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி மாவன நிலையிலிருந்து நிசா எழுந்திருக்கின்றார், யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். உமா வந்திருக்கிறாங்க, கணவர் ராஜன் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும், நான் யாழ்ப்பாணம் அச்சிவேலியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். அதே போன்று என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி சமீதரன் இணைந்திருக்கின்றார், சொந்த இடம் நயினாதீவு, தற்பொழுது யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளே ஹரோலினா ஹரி வந்திருக்கிறாங்க, தொண்டைமானார் செல்வச்சனதி சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை நோவோடு சிவா வந்திருக்கின்றார், அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன, நீங்க கட்டிருக்க ஒச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுவோம் சார், என்ன வேணும்?
0: புது ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு
2: ராகங்கள் 16 உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

கொலைக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கு கலையத்தில் ரொஃபீனா அவரோடு இணைந்து அபுல் ஹாசன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடம் விடுபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா வணக்க நேர்களே.

சரி, நிகழ்ச்சியிலான திருமார் நாச்சலம் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அட்டகாசமான பாடல்.

0: சரி, ஒரு சூப்பரான பாடலை கேட்டு வந்திருக்கிறோம். இதே உற்சாகத்தோடு அபுல் ஹாசன் நிகழ்ச்சியின் முதல் நேரா ஒரு அன்பு சொந்தம் எங்களோட பேசுறதுக்காக ஓடி வந்திருக்காங்க.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
0: ஹாய், வணக்கம். யார் இது?
2: பாலகிருஷ்ணகுமாரி.
0: பாலகிருஷ்ணகுமாரி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேம்மா.
0: சரி, ஓகே. ஒருத்தர் வந்து அப்படியே சைலண்ட் ஆயிட்டாரு, ஏன்னா
2: அவருக்கு
1: வணக்கம் சலாம் ஐதானே பாத்தேன் பாலச பாலசிக்கு. நீங்க எனக்கு அம்மா அம்மா அவங்களோட தானே பேசினீங்க, என்ன விட பேசலீசீ?
0: ரேடியோ
1: சவுண்ட் கொஞ்சம் கூட. எப்படி இருக்கிறீங்க ஸ்ரீதேவி?
2: நல்லா இருக்கேம்மா.
1: ரொம்ப உற்சாகமா இருக்கிறீங்க. அந்த பாட்டு கேட்டா
0: பாடல்
2: உங்கள்கிட்ட
1: குரல் வந்து ஸ்ரீகாளி கோவிந்தராஜன் லைன் ஒன்று பாடுங்க. அந்த மாதிரி கனியன் திறந்து விட்ட லைஃப் ஸ்பீக்கர் மாதிரி ஒரு பாட்டு ஒன்று
2: படிங்க.
1: இல்ல இல்ல இல்ல, அவ்வளவு நல்லா இருக்க கூட குரல் ஒரு பாட்டு ஒன்று படிங்க. வரும் வரும். நீங்க முந்தைய அந்த லவ் காலத்துல உங்களோட பொடியினை பார்த்து படிச்ச பாட்டு உண்டு.
0: சரி, எங்களுக்காக ரெண்டு பாடல் அபுல் இவ்வளவு தூரம் கேக்குறாரு.
1: வராது. என்ன அவர் என்ன பாட்டு படிச்சாரு உங்களே பார்த்து?
2: அவர் படிக்க
1: படிச்சாரு நட்டையா பாலசுப்ரமணியம் நட்டையா. சரி சரி,
0: ஓகே. எல்லோருக்காவும் பாடலுக்கு இருக்கலாம். நிகழ்ச்சியில அடுத்த ஒரு சூப்பரான பாடல், அந்த பாடல் வந்து அடுத்த பாடல் வந்து கண்டிப்பா இவளுக்கு
2: கேளுங்க. மகள் சுகதிக்காகவும் சுதர்ஷ்குமார் மருமகள் தினிஷ்கா பிரியதர்ஷன் மகன் அன்சான்காகவும் மகன் சுதர்ஷன்காகவும் பேரப்பிள்ளைங்க அத்தனை பேருக்காக அருள்மொழி அம்மாவுக்காகவும் இன்ஜினியர் ரவிக்காகவும் அத்தப்ப அனுப்பாள் அனைவருக்காக அத்தாத்மானாக்காகவும்
1: உங்களுக்காக
0: நன்றி. பாய், நன்றி. சரி, அடுத்து வந்து ஒரு சூப்பரான பாடல், மின்சார கண்ணா.
1: அம்மா உடனே மின்சாரம் அடிக்கணுமேனே.
0: சரி, கேடுவாங்க.

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகுரோசிவ் அன்னி சாயம் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அரவணைக்கிறது.
2: தென்னங்கிளையும் தென்றல் காத்தும் புயிலும் ஆடி மான

0: ஒன்ஸ் மோர் திரைப்படத்துக்காக பெற்ற ஊட்டி மலர் பியூட்டி.
1: பேரு வந்து ஜரீனா
0: பாத்திமா.
1: பாத்திமா நல்ல பேர் உண்டு. இந்த உலகத்திலே இதே ஆபரேஷன் எங்க முதல்ல பண்ணாங்க?
0: எங்க பண்ணிருப்பாங்க?
1: இதயத்துலதான்.
2: அப்துல்
1: மஜி, எப்படி இருக்கீங்க?
0: பாடல் தெரிவிக்க பிடிச்சிருக்கா வேலையா?
2: அபுலாசன் தம்பிக்கு ஒரு பாட்டு படிக்கிறேன், ரெண்டு நிமிஷம் தரீங்களா?
0: சரி சரி, ஓகே.

0: நீங்களும்
1: ஏதாவது
0: வாங்கி வந்தா சரி ஜிதேவி.
1: நீங்க
0: தாராளமீக ஈரக்குழி உங்களோட சேர்ந்து பாட்டுகள் கேட்க.
1: பாட்டு கேட்கறதுக்கு தம்பி தோப்பூர் அன்பான ஆசிரியர் ஹனிபா சார் அவர்களுக்கும், தோப்பூர் அன்பான தம்பி மொய்டீனுக்காகவும், கொழும்பு பயனாளிக்கு அன்பான சகோதரி மம்தாஜி பேகம், அவரது கணவர் முகமது செல்லம்மானுக்கும், அன்பான வசந்தம் நேயர் வச்சல் ஐயாக்கண்ணும், மாவனன் சகோதரி நிஷா அவரது குடும்பத்தாருக்கும், பருத்தித்துறை சிரிப்புக்கு சொந்தக்காரி சகோதரி அருள்மொழிக்காகவும், தம்புள்ள சகோதரி ரகுமா குடும்பத்துக்காகவும் கேட்போம். நீங்க தரும் பாடலை உங்கள் இருவருக்கும் எனது அன்பான நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
0: நன்றி
1: நன்றி.
0: நீங்க புண்ணாக்கு வாங்கிருக்கீங்க
2: சாப்பிடுறீங்க.

0: சந்திரா திரைப்படத்துக்காக பெற்ற சூப்பரான பாடல் கேட்டு வந்திருக்கோம். அவள் நீ வந்து அதிகமா வந்து போய் சொல்வீங்களா இல்லையா?
1: இல்ல இல்ல, நான் நேரத்தை பார்த்து செல்றேன். செல்றமாயும் இல்ல, குறை உத்தாகனா சில நேரம்
0: வார்த்தை கதைச்சு அதுல 9 வார்த்தைகளும் வந்து போய்
1: தான் முக்கால்
0: போய்
1: போய்
0: சரி கொஞ்சமாவது காப்பாத்தி விட்டு நீங்க ஃபுல்லா டேமேஜ் ஆயிட்டீங்க.
1: போய் சொல்ல தேவையில்லையா?
0: சரி சரி, தேவல தேவல. இப்போ அழைப்பில் வணக்கம்.
2: இருவருக்கும் மதிய வணக்கம். பெரிய நீலாவளை கிருஷ்ணா.
1: பெரிய நீலாவணி எப்படி மலையா வெயிலா? நீங்க என்ன பண்றீங்க பெரிய நீலாவணியில? இப்போ வெயிலையா, ஊட்லயா, ஸ்கூல்லயா, ரோட்லயா?
2: தற்போது வசந்த கேட்டுக்கொண்டிருக்கீங்க,
0: நல்ல மாதிரி இருக்கிறீங்க. அவர் கேட்டாரு, இப்ப வீட்டுல இருந்து பேசுறீங்களா? வெளியில
1: வீட்டுல வீட்டு வேலையோடயா இல்லாட்டி வீட்டு வாசல சும்மா காலை வீட்டு உட்காந்து கொண்டு பேப்பர் பாத்து கொண்டு கேக்குறீங்களா? வெயிலா தேங்குமே,
0: இந்த நேரம் வெளியில எல்லாம் உட்கார முடியாது. வெயில் சரி, வீட்டுல வந்து உங்க வைஃப்க்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்களா? வெளியில
1: செய்யல, அவங்க
0: சமைக்கும் போதெல்லாம் உதவி செய்து கொடுப்பாரு.
1: என்ன புள்ள, நீங்க தான் சமையல் அவங்க நீங்க செய்யறது சரியானு பாக்குறேன். இவர் சமைக்க பொண்டாட்டி உட்கார்ந்து டிவி பாக்க நல்லதான்.
0: சரி சரி, ஓகே ஓகே. அபிலாசன் அப்பப்பா அப்படிதான் சொல்லுவாரு, அப்படி எல்லாம் இல்ல. நீங்க வைஃப்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், சரியா?
1: சரி, ரொம்ப நன்றி. தாராளம் மீகா ஸ்ரீதேவி.
2: பாடல் கேட்கும் மருதமனை குட்டிக்கடை பூவாரியே முக்கியமாக அவரை இணைத்துக் கொண்டு அவருக்கு ஒரு பாடலும் தர வேண்டும். அத்துடன் கல்முனை பாண்டி இருக்கும் நம்பிக்கை கிராம ஹரட் சந்திரா மற்றும் பொதிசாரன் மற்றும் எல்லோரையும் இணைத்துக் கொண்டு உங்கள் இருவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் கேட்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி,
0: சரி, பாய் கிருஷ்ணா, பாய்.
1: சொன்னாரா எங்களை பைத்தியம்
0: சொன்னாரா?
1: ஜொலித்துக் கொண்டு கவிஞர் வைரமுத்து அவர்கள்.
3: திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

புதுமைகளோடும்

0: சுமார் 102.8 வசந்தம் FM வணத்தியால சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனடி தானே சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3,000, 1,000, 100, 60 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM வணத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: களுத்துறை மாவட்ட செயலகத்தின் தரைத்தளத்தில் அமைந்துள்ள மின்சார கட்டமைப்பு ஒன்றில் இன்று காலை திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீயினால் குறித்த கட்டமைப்புக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. களுத்துறை மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இச்சம்பவத்தின் பின்னர் களுத்துறை மாவட்ட செயலகத்துக்கான மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
2: பூமியின் ஆழ்கடலுக்கு அடியில் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய 73 புதிய எரிமலை பள்ளத்தாக்குகளை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இவை எதிர்காலத்தில் மீண்டும் வெடித்தால் உலகுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். பொதுவாக செவ்வாய் கிரகத்தில் உள்ள பள்ளங்களை கண்டறிய பயன்படுத்தப்படும் அதிநவீன தொழில்நுட்பத்தை ஆராய்ச்சியாளர்கள் ஆழ்கடலை ஆய்வு செய்ய பயன்படுத்தினர். இதன்போது கடலின் அடிப்பகுதியில் எரிமலைகள் வெடித்த பின் சுருங்குவதால் ஏற்படும் கால்ட்ராஸ் எனப்படும் 73 புதிய எரிமலை அமைப்புகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது கண்டறியப்பட்டுள்ளவற்றில் 7 எரிமலை பள்ளங்கள் மிக அதிக ஆபத்தானவை என அடையாளம் காணப்பட்டுள்ளதால் அது குறித்து ஆராய்ச்சியாளர்கள் தீவிர தொடர் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மணித்தள செய்தியினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
1: அனுசரணை வழங்கியது 8 கோடி தனடி தானே சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1,00,000, 3,000, 1,000, 100, 60 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.

0: ஜீம்ஸ் கட்டன என்ன ஸ்ரீதேவி
1: என்ன
0: ஜீம்ஸ் கட்டே அப்படின்னு
1: கட்டினா என்னன்னு தெரியலையே
0: ரொம்ப கட்டியா இருப்பேன்
1: அப்படியா
0: ஜீம்ஸ் கட்டே
1: சரி ஓகே கமல்ஹாசன் சரி உற்சாகமாக சூப்பரான பாடல்களோடு மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சி கொடுத்துட்டு இருக்கலாம் இந்த நேரம் வணக்கம்
2: வணக்கம் அக்கா வணக்கம் அண்ணா
1: சந்தோஷமாக வணக்கம் யார் இது சுரேஷ் எப்படி இருக்கிறீங்க
0: நல்ல சுகமா இருக்கேன் கோடிபத்தி வியாபாரிக்கு கையில காசு தான் காவத்தை தானே
1: சரி
0: தம்பி செல்லுங்க தாராளம் ஈக்கா
1: ரத்தப்பிரசு நல்ல பாட்டு வேணும் நன்றி
2: நன்றி அக்கா நன்றி அண்ணா
1: ஓகே சந்தோஷம் சரி தொடர்ச்சியாக இதே போல சொந்தங்களே நீங்களும் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுங்க 0122 725 001 அல்லது
0: 0125 111
1: அதே போல எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் நீங்க இணைந்து கொள்ளலாம் வாங்க.

தச்சுக்கு தச்சுக்கு தச்சுக்கு தச்சுக்கு.

0: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து

0: நரசிம்மா திரைப்படத்துக்காக
1: எனக்கு தான் நரசிம்மான்னு சொன்னீங்க
0: சொல்லிட்டாலும்
1: நீங்க சொல்லவே மாட்டீங்கம்மா அது ஆல்டாப்பா நீங்க
0: சரி சரி ஓகே அபுல் ஹாசன் இந்த நேரம் ஒளி வணக்கம்
2: அன்பான மதிய நேர வணக்கம்
1: சபமால் கந்து கோழியே முட்டை போடுது அப்படியா போடுது கோழி என்ன அதுக்கு ஒன்னு ரெண்டு போட தெரியா
2: என்ன
1: பாட்டு
2: மேட்டுக்குடி படத்துல அடி யாரு அடி யாரு அடி அங்கே என் காதல் தேவதையா
1: எப்படி அது என்ன மாதிரி வரும் அது பாட்டு
2: அங்கே என் காதல் தேவதையா பறி போனது போறது இங்கே
0: அதே பாடல் வந்து நாங்க கொடுத்துடலாம்
1: கூட்டாளி தான்.

0: சரி, பிஸ்தா திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்திருக்கிறோம். உற்சாகமாக இணைந்திருக்கிறோம் வசந்தத்தின் மதிய நேரத்திலும் நிகழ்ச்சியின் வாயிலாக. அபுல் ஹாசன், இந்த நேரத்துல வந்து டே கேர் சம்பந்தமா ஞாபகப்படுத்த
1: என்ன விஷயம்?
0: கண்டிப்பா, என்னன்னு சொன்னா, இந்த வீதி விபத்துகள் தொடர்பாக வந்து பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஊற்ற விசேடமான ஒரு வேலை திட்டம் தான் இந்த
1: வணக்கம். தூக்கமா இல்ல தூக்கம் பட்ட பகல
2: தூங்குவாங்க
1: பேசிட்டாங்க. இப்ப அவங்க கழுத்துறையில இருக்காங்க.
0: சரி, கழுத்துறையில
1: இது ருப்பினா மிஸ்.
0: சரி ஓகே, அப்புறம் சொல்லுங்க. மதியம் சாப்பிட்டு ரொம்ப உற்சாகமா இருக்கீங்க, பாடல்கள் எல்லாம் படிச்சிருக்கு தானே? சரி ஓகே, அடுத்தது ஒரு அருமையான பாடல் தயாரா இருக்கு, யாருக்காக சொல்லுங்க. பாடல் வந்து அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல். உங்களுக்காகவே இந்த பாடல் கேளுங்களேன்.

0: நாம் காத்திருப்பேன்.
1: இருங்க இருங்க, அதிக காலம் வரணும், நீல காலம் வரணும் தான். எவ்வளவு காலம் தான் இருக்க போறீங்க?
0: கண்டிப்பா திரைப்படத்தின் பேரை சொன்னேன். எவ்வளவு காலம் வெயிட் பண்றது அதை சொல்லுங்களேன்.
1: நான் அந்த காலத்துல நீங்க என்ன செய்ய, ஒண்ணும் சரி வரணுமா? இல்ல,
0: உங்களுக்கு சரி வராது. தட்சிணி இணைந்திருக்கிறாங்க.
1: மங்களேஸ்வரி வந்தீங்க, அன்பான மதிய நீர வணக்கம் அண்ணா, வாழ்த்துக்கள், சூப்பர் ஆகி அந்த பிள்ளைய விட்டு உங்களோட குரல் தேன்மாய்க்கு அப்படின்னு சொல்லியா? அப்படி சொல்ல சரியில்லை, மன சொல்லிருந்தாலும் கூட
0: சரி. அதே போல எங்களோட வந்து பூனாக்களிலிருந்து ஜெயஸ்தாஸ் இணைந்திருக்கிறார், இனிகா தேனா கோல் பான் குரூர் இணைந்திருக்கிறார், குரு இணைந்திருக்கிறார். அதே போல எங்களோட வந்து பலாங்குடியிலிருந்து வைஜெயந்தி மாலா சதுகளுக்காக பாடல் பேபி கேட்டிருக்கிறாங்க நிகழ்ச்சியோடு. அதே நேரம் முஃபின் இணைந்திருக்கிறாரு, மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப சூப்பரா, நான் வந்து கட்டார்ல இருந்து கேட்டிருக்கிறதா சொல்லி இணைந்திருக்கிறார் கடல் கடந்து.
1: சுரேன்ஜி வந்திருக்க, எனக்காகவும் எங்க ரமேஷ் நானக்காகவும் ரகுக்காகவும் கண்மணிக்காக சூப்பரான பாட்டு உண்டு தாங்கினானா அப்படின்னு சொல்லியிருக்காரு.
0: சரி, அதே நேரம் எங்களோடு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெருமாள் இணைந்திருக்கிறார், அவரும் சந்திரகுமார், இந்திரா, துஷாந்தன், திவாகரன், தினூஷன், ரணியா, இசனியாக்காக ஒரு அருமையான பாடல் தாங்கன்னு சொல்லி புவாப்பிட்டியா அவிசாவிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. கமல் பேரின்ப மூர்த்தி உறவுகளுக்காக பாடல் விபி கற்றிருக்கிறார்.
1: கே கேஸ்ல இருந்து கண்ணா கேட்டிக்கா, சகுந்தல தேவி, நிர்மல தேவி சகோதரிகளுக்காக நல்ல ஒரு பாட்டுகளை தாங்கன்னு சொல்லிக்கா.
0: சரி, எல்லோருக்காகவும் அடுத்து நாங்க கேட்க போறது இந்த மனுத்தியலத்தின் ஸ்டார் ஆஃப் த டே பாடல். சரி, இன்றைய ஸ்டார் யாரு அப்படின்னு சொன்னா
1: கவிஞர் பேரரசு வைரமுத்து.
2: திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே.

உலகின் நட்சத்திர வசந்தத்தின் புதுமைகளோடு

0: 92.8 வசந்தம் FM வணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: இது மக்கள் சூடிய மகுடமே.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: 2016 கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகத்துக்கு முன்பாக வீதியை மறைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதன் மூலம் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்சே உள்ளிட்ட 6 சந்தேக நபர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் மேலதிக விசாரணையை செப்டம்பர் 21 அழைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் இன்று அழைக்கப்பட்டது. இதன்போது பிரதிவாதியான முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. அவர் சார்பில் ஆஜரான சட்டத்தன்னை விமல் வீரவங்ச உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பான மருத்துவ அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதாகவும் தெரிவித்தார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
2: ஆஸ்கார் விருது வென்ற மற்றும் வசூல் சாதனை படைத்த திரைப்படங்களான த பியானோ மற்றும் ஜுராசிக் பார்க் மூலம் புகழ்பெற்ற நியூசிலாந்தின் பன்முகத்திறன் கொண்ட நடிகரான ஷாம் நெயில் தனது 78வது வயதில் காலமானார். மரணத்துக்கான காரணம் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. எனினும் 2022 இரத்த புற்று நோய் வகையான 3 கட்ட பாதிப்பை நெயில் எதிர்நோக்கியிருந்தார். அண்மையில் தாம் புற்றுநோயிலிருந்து முழுமையாக மீண்டுவிட்டதாக தெரிவித்திருந்தார். ஷாம் நெயில் தனது குடும்பத்தினரால் சூழப்பட்டிருந்தார். அத்துடன் அவரது வாழ்நாள் முழுவதையும் அடையாளப்படுத்திய அதே கண்ணியத்துடன் அவர் மறைந்துள்ளார். இந்த இழப்பு திடீரெனவும் எதிர்பாராததாகவும் அமைந்துள்ளது. அவரது மறைவு சர்வதேச திரையுலகை கவலையில் ஆழ்த்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த மனிதள செய்தியினை 2-3 எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 அவதானத்துடன்
3: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: இது மக்கள் சூடிய மகுடமே.
0: நாட்டிற்கே செல்வம்.
3: நிமிர்ந்த நடை.

0: என்ன
1: காரணம்
2: சிரிப்புக்கு சந்தோஷத்துக்கு ஒரு காரணம்
0: கடனில்
1: சேர்ந்த நேரம் சிரிக்கலாம் என்ன
2: நீ கனவுல சின்ன பிள்ளைய இருக்கும்
1: என்ன செய்ய சீதேவின சோகம் தூக்கம் எல்லாம் வந்து கொண்டுதான் எங்களுக்கும் பாதி கூட
2: கொடுத்திருக்காரு
1: ஜானிக்கு அம்மா இல்லாத குறை உங்களை வச்சுதான் நாம தீக்கணும்.
2: ஓகே நன்றி
1: நன்றி நன்றி.
2: அருள்மொழி லைனுக்கு வந்தா உங்களுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி
1: சிரிக்கிறதா சந்தோஷமா சிரிக்கணும் மனம் விட்டு சிரிச்சாதான்
2: முடியல தொடர்ச்சியாக சொந்தங்களை நீங்களும் நிகழ்ச்சிக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். 0112-125 0101-125-111 கால் பண்ணலாம்.
1: 0112-125-111

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: அனுசரணை. மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகிரோசிவ்.

0: பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
1: இந்த ராகங்கள் நெஞ்சுக்குள்ளே

செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள்.

0: டைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர் கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. டைடெக் சீல் கோட் நீர் கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து டைடெக் சீல் கோட்.
1: குதூகலமாக மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 2:37. வணக்கம்.
2: வணக்கம் அபுல் ஹசன் சார்.
1: யாரு?
2: எல்லாரும்
1: சாப்பிட்டீங்களா?
2: பாட்டு கேளுங்க. எனக்கு யாருமே சொந்தம் இல்லம்மா, எல்லா சொந்தத்தாலையும் நோவின பட்டு இப்ப தனியே
1: இருக்கிறேன்.
3: யோசிக்காதீங்க, நாங்க இருக்கிறேன்.
2: யாரும் சொந்தத்துக்காக பாட்டு கேட்கறது இல்ல. ஒரே ஒரு நன்றி கொழும்பு 14 முந்தாஜ் பேகத்தை மட்டும் கேக்குறேன், என்ன அவங்க கேக்குறதுனால.
1: சரி ஓகே, நாங்க இருக்கிறோம்.
3: யோசிக்காதீங்க, வசந்தமிகி நாங்க
2: அதனாலதான் நான் குடும்பத்துக்காக எப்பவுமே பாட்டு கேக்குறது இல்ல, உங்க எல்லாருக்காகவும் கேக்குறேன். நன்றி, வணக்கம்.
3: நன்றி.
1: சரி ஓகே, ரொம்ப நன்றி. உங்களுக்காக ஒரு அருமையான பாடல் தயாரா இருக்கு. சரி ஓகே, எல்லோருக்குமே வந்து வசந்தம் இருக்கு, அதே போல நாங்க இருக்கிறோம். சரி,
3: நாங்க ஏன் சின்ன சின்ன அந்த ஒரே குரூப் வந்து உங்களோட பேரு அவங்க செல்றது, அவங்களோட பேரு இவங்க செல்றது, அப்படி இல்லாம உங்களோட சொந்த பேரை சொல்லிருந்தா நல்லாயிக்கும் அப்படின்றதுதான் சின்ன.
1: சரி, நாங்க அதுக்குதான் சொன்னோம். ஓகே,
3: நன்றி, மன்னித்துக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன் தீர்காயுஷ்.

of the day. Star of the day. வசந்தத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் பாடலாசிரியர் வைரமுத்து. தாங்க

0: ஒலிக்காரமிக்கும் இந்த பாடலோடு நாங்கள் இருவரும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். தொடர்ந்து போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆனந்தி, விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: ஆள் விழுங்கி ஹபுள் ஆசன்
0: என்றும் பிரீமுடன் ருஃபினா, வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
2: நாட்டிற்கே செல்வம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: நுழம்பு கடையிலிருந்து பாதுகாப்பை பெற்றுக் கொள்வதற்காக முன்பள்ளி சிறுவர்களுக்கும் கைகால்களை மூடும் வகையில் பொருத்தமான ஆடைகளை அணிவித்து அவர்களை முன்பள்ளிக்கு அனுப்புமாறு பெற்றோர்களிடம் கோருவதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் தெரிவித்துள்ளார். இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஆரம்ப பிள்ளை பருவ தேசிய வார கொண்டாட்டம் குறித்த விழிப்புணர்வு ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கலேயே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். பாடசாலை மாணவர்கள் நுழம்பு கடையிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக கைகால்களை மூடும் வகையில் பொருத்தமான ஆடைகளை அணிந்து பாடசாலைக்கு வருவதற்கு அனுமதி வழங்க கல்வி அமைச்சு ஏற்கனவே தீர்மானித்திருந்தது. பாடசாலை மாணவர்களிடையே டெங்கு பரவுவதை குறைக்கும் நோக்கிலேயே இத்தீர்மானம் எட்டப்பட்டது. அதற்கமைய கைகால்களை மூடும் வகையில் பொருத்தமான ஆடைகளை அணிந்து பாடசாலைக்கு வருவதற்கான வாய்ப்பு மாணவர்களுக்கு கிடைக்கிறது.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: தெற்கு ஈரானில் உள்ள ஒரு தகவல் தொடர்பு கோபுரத்தை குறிவைத்து அமெரிக்கா தொடர் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் இருவர் காயமடைந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இருப்பினும் தகவல் தொடர்பு கோபுரத்துக்கு ஏற்பட்ட சேதம் குறித்து எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை. ஹோமஸ் நீரிணை மூடப்பட்டுவிட்டதாக ஈரானிய புரட்சிகர காவல்படை அறிவித்ததை தொடர்ந்து ஈரானின் 140 இலக்குகளை தாக்கியதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு முன்னதாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மணித்தள செய்தியினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
0: நிமிர்ந்த நடை

அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க 5 மணி வரைக்கும் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. உலகத்துல என்ன நடக்குது, உள்நாட்டுல என்ன நடக்குது, வெளிநாட்டுல என்ன நடக்குது, எல்லா அப்டேட்டையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக 102.6 102.8 அலைவரிசையினூடாக தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இலங்கையில் வந்து 2026 சிறு போக நெல் கொள்வனவு இன்று முதல் ஆரம்பமாக உள்ளது. பல பகுதிகளில் வந்து சிறுபோக நெல் அறுவடை வந்து ஆரம்பமாகியுள்ளதால் வந்து அதிக விளைச்சல் இலக்காக கொண்டு நெற்களஞ்சிய சாலைகள் வந்து திறக்கப்பட உள்ளதாக நெட் சந்தைப்படுத்தல் அதிகார சபை வந்து தலைவர் மஞ்சுள பின்னந்தல வந்து தெரிவித்திருக்காரு. இதை கமைய நாடு முழுவதும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 143 இடங்கள்ல வந்து களஞ்சிய சாலைகள் வந்து நெல் கொள்வனவு இன்று முதல் ஆரம்பமாக உள்ளதாக வந்து தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கொழும்பு சிறைச்சாலையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து சிறை கைதிகளுக்கு மாற்றப்பட்ட கைதிகளுக்கு வந்து விசாரணைகளை வந்து காணொலி தொழில்நுட்பம் மூலமாக நடத்த சிறைச்சாலை திணைக்களம் வந்து தீர்மானித்துள்ளது. அதன் அடிப்படையில் வந்து நாளை முதல் விசாரணைக்கு வரவிருக்கும் கைதிகளை காணொலி தொழில்நுட்பம் மூலமாக அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளதாக சிறை ஊடக பேச்சாளர் மற்றும் சிறை சாலை ஆணையாளருமான ஏசிஐ கஜநாயக்க வந்து இதனை வந்து தெரிவித்திருக்காரு. அதே நேரம் சர்வதேச சந்தையில் வந்து இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைகள் வந்து வீழ்ச்சியை வந்து பதிவு செய்துள்ளது. அதன் அடிப்படையில் வந்து ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை வந்து 4083 டாலராக வீழ்ச்சியை வந்து பதிவு செய்துள்ளது. ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலை வந்து 58.97 டாலராக வந்து வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. இந்த நிலையில் வந்து உள்நாட்டு சந்தையில் வந்து தங்கத்தின் விலையில் மாற்றம் ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதே மாதிரியான தகவல்களோடு தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.

சிவாஜி திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோட 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீர்கொழும்பு சிறைச்சாலைகளில் வந்து கைதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே இடம்பெற்ற பயங்கரவாத மோதலை தொடர்ந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பெரும்பாலான கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் இரும்பு கம்பிகள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. முதற்கட்ட விசாரணையில் வந்து கலவரத்தின் போது வந்து கைதிகள் வந்து சிறைச்சாலையில் வந்து சமையல் அறைக்குள் வந்து அத்துமீறி நுழைந்து அங்குள்ள கூர்மையான ஆயுதங்களை வந்து கையாண்டுள்ளமை வந்து தெரிய வந்திருக்கு. அத்துடன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, சமையல் அறையில் இருந்து தேங்காய்களை கொண்டு அதிகாரிகள் மீது வீசப்பட்டு தாக்குதல் நடத்தியுள்ளமையும் வந்து விசாரணையில் வந்து தெரிய வந்துள்ளதாக கூறப்பட்டிருக்கு. அதே நேரம் மாத்தறையில் வந்து அங்குரச பரதுவ பிரதேசத்தில் வந்து தந்தையின் பிறந்த நாள் அன்று அவரது மகன் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, அவரை வந்து கொலை செய்துள்ளதாக வந்து அதிர்ச்சி தகவல் வந்து வெளியாகி இருக்கு. அங்குரசன பிரதேசத்தில் வசித்து வந்த 81 வயதுடைய முதியவரை வந்து மகன் வந்து தாக்குதலால் வந்து உயிரிழந்திருக்கு. மது பழக்கத்திற்கு அடிமையான குறித்த நபர் வந்து தனது தந்தையை கொலை செய்துள்ளதாக வந்து போலீசார் வந்து தெரிவித்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, காலி முகத்திடலில் வந்து 3000க்கும் சட்டவிரோதமான சிகரெட்டுகளை வந்து சீன பிரஜை ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. கொழும்பு காலி முகத்திடல் வந்து பகுதியில் வந்து சட்டவிரோதமாக சிகரெட்டுகளை வைத்திருந்த 37 வயதுடைய சீன பிரஜை ஒருவர் தான் வந்து போலீசாரினால் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அவரிடம் இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 3000 சட்டவிரோதமான சிகரெட்டுகள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில வந்து போலீசார் வந்து மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது வந்து இவர் வந்து கைது செய்யப்பட்டுள்ளதாக வந்து தெரிய வந்திருக்கு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இலங்கையில் வந்து போதைப் பொருள் வர்த்தகங்களை தடுக்கும் வகையில் வந்து போலீசார் ஆரம்பித்துள்ள வந்து சுற்றுவளைப்பின் போடு ஊடகங்கள் மேலும் வந்து 899 பேரை வந்து கைது செய்யப்பட்டுள்ளமையாக வந்து தெரிய வந்திருக்கு. இதில் 2 சந்தேக நபர்கள் வந்து குறித்த சட்டவிரோத சொத்துக்களை குவிப்பின் விசாரணைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வந்து போலீசார் வந்து தெரிவித்திருக்காங்க. தடுப்பு காவல் உத்தரவை பெற்ற 4 சந்தேக நபர்களும் உள்ளடங்குவதாக வந்து தெரிய வந்திருக்கு. சுற்றுவளைப்பின் போது ஹெரோயின் மற்றும் ஐஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களுடன் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்திருக்கு. திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் துஷார் என்ற நபரின் மகன் வந்து துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் வந்து போலீசார் வந்து தெரிவிச்சிருக்காங்க. மகரகம ரயில் மாவட்டத்தில் வைத்து வந்து இந்த கைது வந்து இடம்பெற்றுள்ளதாக வந்து தெரிய வந்திருக்கு. இதே மாதிரியான தகவல்களோடு இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக.

0: மாணவளே திரைப்படத்திற்காக எஸ் சி ராஜ்குமாரின் இசையில் பாடல் ஒலித்தொய்கிறது. நேரம் மாலை 3:31.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
2: இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள்ளே பொங்குகின்ற பொன்வேளை.

செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள்.

வசந்தம் திரைப்படத்தில் இருந்து ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நேரம் மாலை 3 மணி கடந்து 38 நிமிடம் ஆகிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை வந்து தொடர்ந்து அதிகரித்து வருவதாக வந்து இலங்கையில் வந்து குற்றம் சாட்டப்படாத வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த நிலையில் வந்து நேற்றைய தினத்தில் மாத்திரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 601 டெங்கு நோயாளர்கள் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. இதற்கமைய நாட்டில் இந்த வருடத்தில் இறுதி வரையான காலப்பகுதியில் வந்து 68,672 டெங்கு நோயாளர்கள் வந்து பதிவாகி இருக்காங்க. அவர்கள் மேல் மாகாணத்திலேயே அதிக அளவான நோயாளர்கள் வந்து பதிவாகியுள்ளதுடன் அவர்களில் வந்து எண்ணிக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 36,118 என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவினர் வந்து தெரிவித்திருக்காங்க. அதன் அடிப்படையில் கம்புகா மாவட்டத்தில் மாத்திரம் 14,112 டெங்கு நோயாளர்கள் வந்து பதிவாகி இருக்காங்க. கொழும்பு மாவட்டத்தில் வந்து 13,791 டெங்கு நோயாளர்கள் வந்து பதிவாகி இருக்காங்க. இதனிடையே வந்து இந்த மாதத்தின் முதல் 12 நாட்களில் மாத்திரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 13,791 டெங்கு நோயாளர்கள் வந்து பதிவாகி இருக்காங்க. அதே நேரம் டெங்கு காய்ச்சலினால் வந்து இதுவரை காலப்பகுதியில் வந்து 47 பேர் வந்து உயிரிழந்திருக்கதாக வந்து தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவினர் வந்து தகவல் வெளியிட்டிருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, டெங்கு நுளம்பு தாக்கத்தில் இருந்து மாணவர்களை பாதுகாக்கும் வகையில் வந்து கல்வி அமைச்சு வந்து பாடசாலைகளுக்கு வந்து விசேட அனுமதி ஒன்றை வந்து வழங்கியிருக்கு. பாடசாலை மாணவர்களுக்கு வந்து டெங்கு நுளம்பு கட்டுப்பாட்டில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பாடசாலைகளில் தங்களது சீருடைகளை வந்து மேலதிக கைகள் மற்றும் கால்களை முழுமையாக மூடக்கூடிய பொருத்தமான ஆடைகளை அணிவதற்கு வந்து மாணவர்களுக்கு அனுமதி வழங்குமாறு அனைத்து அதிபர்களுக்கும் அறிவுறுத்தல் வந்து வழங்கப்பட்டுள்ளதாக வந்து ஒரு தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு முக்கியமான ஞாபகப்படுத்தல் கூட இருக்கின்றது. பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் வந்து ITN மற்றும் லக்கண்ட வசந்தம் FM வசந்தம் டிவி இணைந்து 2வது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் TKR வேலை திட்டமானது மாணவர்களிடையே வீதி விபத்து சம்பந்தமாக தெளிவுபடுத்தும் ஒரு வேலை திட்டமானது இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் மையமாக கொண்டு ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பில் வந்து இந்த வேலை திட்டம் வந்து வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.

102.6 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் பாடலாசிரியர் வைரமுத்து. ஒலிக்கும் பாடல் இது மின்சார கண்ணா திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரகுமானின் இசையில்.

0: 2.8 வசந்தம் FM வணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: இது மக்கள் சூடிய மகுடமே,
2: மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும். மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் 5 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள பிள்ளையான் என்ற முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனசுத்துறை சந்திரகாந்தன் எதிராக 24 தேதி வரையில் விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் இந்த வழக்கு இன்று அழைக்கப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்றைய வழக்கு விசாரணையின் போது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனசுத்துறை சந்திரகாந்தன் இணையவழி தொழில்நுட்பத்தின் ஊடாக நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் T-56 ரக துப்பாக்கிகளால் 5 நபர்கள் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிவனசுத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 2 சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜோர்தானில் உள்ள பிரின்ஸ் ஹசன் வானூர்தி தளத்தை இலக்கு வைத்து ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா வானூர்திகள் மூலம் ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலை ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. எமது அடுத்த மடைத்தள செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

வாரணம் ஆயிரம் திரைப்படத்திற்காக ஒரு அழகான பாடல் கேட்டு அப்படியே இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளையும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய விடயங்களை பத்தி பேசுறதாக இருக்கும். அந்த வகையில் வந்து அமெரிக்கா தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளமை வந்து சர்வதேசத்தில் வந்து பெரும் அச்சத்தை வந்து ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா ராணுவத்தால் வந்து பயன்படுத்தப்படும் ஜோதான் தளத்தில் உள்ள எரிபொருள்கள் மற்றும் சேமிப்பு தாங்கிகள் மற்றும் ஆயுத கிடங்குகள் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக வந்து ஈரானின் காவல்படையினர் வந்து தெரிவித்திருக்காங்க. அந்த வகையில் வந்து ஜோர்தானின் இளவரசன் ஷாஹான் விமானப்படை தளத்தை ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்கியுள்ளதாக ஈரான் குறிப்பிட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவின் தாக்குதல் பதில் வழங்கும் வகையில் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த நடவடிக்கை அமைந்துள்ளது. அதே நேரம் பஹ்ரானில் வந்து அபாய எச்சரிக்கை ஒலிகளும் ஒழிக்கப்பட்டுள்ளதாக வந்து தகவல் வெளியாகியிருக்கு. பழிவாங்கும் நடவடிக்கையின் இரண்டாம் கட்டமாக பஹ்ரான் ஈஷாவில் உள்ள அமெரிக்க தளத்தை தாக்கியுள்ளதாக வந்து ஈரானின் காவல் படையினர் வந்து தகவல்களையும் வெளியிட்டிருக்காங்க. அதே வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆஸ்திரேலியாவில் வடக்கு குயின்லாந்து கடற்கரையில் வந்து ஒதுங்கி மர்மமான உலோக பொருட்கள் விண்வெளி ஏவுகணைகளை பயன்படுத்தப்படும் அழுத்த கலன்களாக இருக்கலாம் என்று ஆஸ்திரேலியா விண்வெளி நிறுவனம் வந்து தெரிவித்திருக்காங்க. சுமார் ஒரு கூடைப்பந்தின் அளவை விட இரு மடங்கு பெரிதாக உள்ள இந்த கோள்கள் வந்து பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளும் தொட வேண்டாம் அல்லது அதை நகர்த்தவோ வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இவை எந்த விண்கலத்தில் இருந்து விழுந்தன என்பது குறித்து சர்வதேச அதிகாரிகள் வந்து இணைந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிய வந்திருக்கு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தாய்லாந்தின் பேங்காக் நகரில் உள்ள மதுபான கடையொன்றில் வந்து தீ ஏற்பட்டு 27 பேர் வந்து உயிரிழந்திருக்கதாக வந்து தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. நள்ளிரவு கடந்த பின்னர் ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் வந்து கட்டுப்பாடு முழுக்க தீயமைப்பு குழுக்களினால் வந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சுமார் அரை மணி நேரம் போராட்டத்தின் பிறகு வந்து இந்த தீயினை வந்து கட்டுப்படுத்தியிருக்காங்க. அந்த வகையில் தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு சென்றபோது அங்கிருந்த வாடிக்கையாளர்கள் கட்டத்தின் பின் வழியாக அலறி அடித்து வெளியே ஓடிக்கொண்டிருக்கும் போது சில வாடிக்கையாளர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 27 பேர் வந்து இந்த தீ விபத்தில் வந்து உயிரிழந்துள்ளதாக வந்து தெரிய வந்திருக்கு. இதே மாதிரியான தகவல்களோடு தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையின் நூடாக.

0: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
1: ஒரு அறைக்குள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான்கு மெழுகு வர்த்திகள் வந்து எரிஞ்சு கொண்டு இருந்திருக்கு. அந்த அறையை சுத்தி அமைதியாக இருந்ததால் வந்து அந்த நான்கு மெழுகு வர்த்திகளும் பேச ஆரம்பிச்சிருக்கு. முதல் மெழுகு வர்த்தி சொன்னதாம், நான் தான் அமைதி, ஆனா இந்த உலகத்துல இப்போது யாருக்குமே அமைதிய பிடிக்கல, எல்லாரும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அணிஞ்சு போயிருச்சான். சரியா? இரண்டாவது மெழுகு வர்த்தி சொன்னதாம், நான் தான் நம்பிக்கை, ஆனா இப்ப மனிதர்கள் யாரும் யார் மேலையும் நம்பிக்கையாக இருக்கிறதில்லை, ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மெழுகுவர்த்தியும் அணிஞ்சு போயிருக்கு. மூன்றாவது மெழுகுவர்த்தி சொன்னான், நான் தான் அன்பு, ஆனா மனிதர்கள் சுயநலமாக மாறிட்டாங்க, மத்தவங்க மேல அன்பு காட்டுறதுக்கு நேரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அணிஞ்சிருச்சு. அப்போது அந்த அறைக்குள் வந்து நான்கு சிறுவர்கள் வந்து வந்திருக்காங்க. மூணு மெழுகுவர்த்தியும் அணிஞ்சதை கண்டுட்டு இருட்டா இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப பயந்திருக்காங்க. ஐயோ இருட்டா இருக்கே அப்படின்னு சொல்லி அல ஆரம்பிச்சதும் அப்போது எரிஞ்சுகிட்டு இருந்த நான்காவது மெழுகுவர்த்தி வந்து மெதுவாக சிரிச்சுக்கிட்டே சொன்னதாம், தம்பி நீ அழாதே, நான் தான் முயற்சி நம்பிக்கையின் ஒளி, நான் எரியும் வரை நீ கவலைப்பட வேண்டாம், என்னை வச்சு அணிஞ்சு போன மற்ற மூன்று மெழுகுவர்த்திகளையும் நீ திரும்பவும் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பையனும் சந்தோஷமாக முயற்சி மெழுகுவர்த்தியை வைச்சு அமைதி நம்பிக்கை அன்பு மூன்றையும் திரும்பவும் ஏற்றினான். அரை முழுக்க வெளிச்சமாக பரவிச்சான். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில் அமைதி அன்பு நம்பிக்கை எல்லாமே கைவிட்டு போனாலும் உங்ககிட்ட இருக்க முயற்சி மட்டும் இருந்தா இழந்த எல்லாவற்றையும் திரும்ப மீட்கலாம்.
2: என்னென்ன சொல்றா பாருங்க.

0: தென் திரைப்படத்திற்காக பாடல் ஒளித்துகிறது. நேரம் மாலை 4:30.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோலீக் பூசினால் நோலீக் தான்.
3: இந்த வராரு பிராண்டட் இன்ஜினியர் தர.
4: என் முதலாளி அப்படி சொல்றீங்க?
3: என்ன, நீங்க கட்டிருக்க ஒச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுவோம் தர, என்ன வேணும்?
4: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு
1: ஒவ்வொரு பாடலும் ஓர் அழியாத உணர்வு
5: இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள்ளே பொங்குகின்ற பொன்வேளை.

செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள்.

உதயா திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரகுமானின் இசையில் பாடல் ஒளித்தோய்ந்திருந்தது. அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த வாரத்தில் டொரின்டோவில் கடும் வெப்பநிலை காலநிலை நிலவக்கூடும் என்பதால் வந்து டொரின்டோவில் மற்றும் தெற்கு ஒன்றியோ இனிய பகுதிகளில் வந்து கனடா மற்றும் சுற்றுலா திணைக்களம் மஞ்சள் நிற எச்சரிக்கையை வந்து விடுத்துள்ளது. இவ்வாரத்தில் பகல் நேர வெப்பநிலை வந்து 30°C நடுப்பகுதியை எட்டக்கூடும் எனவும், காற்றில் உள்ள ஈரப்பதன் காரணமாக அது 45°C வரை உயரக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் பூமியின் ஆழ்கடலுக்குள் அடிகள் வந்து பேரிழப்பை ஏற்படுத்தக்கூடும். 73 புதிய எரிமலை பள்ளத்தாக்குகள் வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இவை வந்து எதிர்காலத்தில் வந்து மீண்டும் வெடித்தால் உலகிற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறும் என்றும் அவர்கள் வந்து எச்சரித்துள்ளனர். பொதுவாக செவ்வாய் கிரகத்தில் உள்ள பள்ளங்களை கண்டறிய பயன்படுத்தப்படும் அதிநவீன தொழில்நுட்பத்தை ஆராய்ச்சியாளர்கள் ஆழ்கடலை ஆய்வு செய்யும் போது பயன்படுத்தியிருக்காங்க. இதன் போது வந்து கடலின் அடிப்பகுதியில் எரிமலை வெடிப்பின் பின் சுரங்குவதால் ஏற்படக்கூடும் கலன்ட்ரோஸ் எனப்படும் 73 புதிய எரிமலை அமைப்புகள் வந்து இருப்பதாக வந்து உறுதி செய்யவும் பட்டுள்ளது. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வங்காளதேச பிரதேசத்தில் வந்து கனமழை தொடர்ச்சியாக ஏற்படும் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 51 பேர் வந்து பலியாகி இருக்காங்க. இந்தியாவின் வங்காளதேசத்தில் வந்து கடந்த சில நாட்களாக வந்து கனமழை வந்து பெய்து கொண்டிருக்கிறனால வந்து அந்த நாட்டில் வந்து 7 மாவட்டங்களில் வந்து கனமழை பெய்து கொண்டிருப்பதால வந்து அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போதைக்கு வந்து 51 பேர் வந்து இந்த தாக்கத்தினால் வந்து இறந்துள்ளதாக வந்து தகவல் வெளியாகியிருக்கு. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வியட்நாமில் உலக புகழ் பெற்ற சுற்றுலாத்தலமான குவெங்கோ தீவு பகுதியில் நேற்று படகு கவிழ்ந்து 15 இந்திய சுற்றுலா பயணிகள் வந்து பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க. 36 பேருடன் சென்ற படகில் வந்து 32 இந்தியா சுற்றுலா பயணிகள் வந்து 3 பணியாளர்கள் மற்றும் 1 உதவியாளர் பயணம் செய்திருக்காங்க. அதே நேரம் சுமார் 400 மீட்டர் தொலைவில் வந்து கடல் சீரற்ற காரணமாக படகு கவிழ்ந்து 15 இந்தியா சுற்றுலா பயணிகள் வந்து பரிதாபமாக உயிருந்துள்ளதாக வந்து தகவல் வெளியாகியிருக்கு. அதே நேரம் ரஷ்யா ராணுவத்தின் பயிற்சி நடவடிக்கை ஒன்றின் போது சக்தி வாய்ந்த சுழலும் இயந்திர துப்பாக்கியின் கட்டுப்பாட்டை சிப்பாய் ஒருவர் இழந்ததாக கூறப்படும் காணொளி வந்து சமூக ஊடகங்களில் வந்து பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. அந்த காணொளியில் வந்து துப்பாக்கி கட்டுப்பாடின்றி சுழல்வது தொடங்கியவுடன் அதே நேரம் தோட்டாக்கள் வந்து கணிக்க முடியாத வகையில் வந்து பல திசைகளில் வந்து பாய்வது காணொளி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சமூக ஊடகங்களில் வந்து பதிவாகி இருக்கு. இதனால் வந்து அருகில் இருந்த வீரர்கள் வந்து உடனடியாக பதுங்கி பாயும் தப்பும் காணொளியும் வந்து இப்போது சமூக ஊடகங்களில் வந்து வெளியாகி இருக்கதும் தெரிய வந்துள்ளது. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வீதி விபத்து சம்பந்தமாக பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் வந்து ITN மற்றும் லக்கண்ட வசந்தம் எஃப்எம் வசந்தம் டிவி இணைந்து 2வது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் டேக் கேர் வேலை திட்டமானது மாணவர்களிடையே வீதி விபத்து சம்பந்தமாக தெளிவுபடுத்தும் ஒரு வேலை திட்டமானது இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் மையம் கொண்டு ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பில் கீழ் வந்து இந்த வேலை திட்டமானது 2வது முறையாகவும் வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் பாடலாசிரியர் வைரமுத்து. ஒளிக்கும் பாடல் இது ஜீன்ஸ் திரைப்படத்திற்காக ஏ ரகுமானின் இசையில்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே நீ என்பதே
1: ஒலிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் ஸ்ரீ ஸ்ரூபி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

0: லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடற்பரப்புகள் குறித்து வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை அறிவித்தலை விடுத்துள்ளது. மாத்தரையிலிருந்து ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான மற்றும் சிலாபத்திலிருந்து புத்தளம் ஊடாக காங்கேசன்துறை வரையான கடலோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்துடன் குறித்த கடற்பரப்புகளில் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படலாம் என்றும் தெரிவித்துள்ளது. இதேவேளை நாட்டை சூழல் நிலவும் தீவிரமடைந்துள்ள தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காலநிலை காரணமாக மத்திய சபர்கமுக வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மொடராகலை ஹம்மாந்தோட்டை திருகோணமலை மற்றும் மன்னார் ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவிய திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: ஓமான் கடற்கரை அருகே வணிக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்திய வெளியுறவு அமைச்சு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சைப்ரஸ் கொடி ஏந்தி சென்ற இந்த வணிக கப்பல் ஹோமஸ் நீரிணை பகுதியில் பயணித்த போது ஈரான் நாட்டின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையால் தாக்கப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலால் கப்பலின் இயந்திரத்தின் அறை கடுமையாக சேதமடைந்து கப்பலில் தீ விபத்தும் ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த கப்பல் தனது பயணத்தை தொடர முடியாத சூழல் உருவாகியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த மணித்தியால செய்தி அறிக்கையுடன் வசந்த தீந்தி நாளுக்கான அனைத்து மணித்தியால செய்திகளும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
3: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
4: மக்கள் சூடிய மகுடமே.
0: மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
5: நிமிர்ந்த நடை.

நேர்களுக்கும் சந்தோஷமான மாலை நேரம். வணக்கம். மீண்டும் ஒரு திங்கட்கிழமையில உங்க எல்லாரையுமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாளும் கூட சும்மா அட்டகாசமான பாடல்கள் தரத்துக்கு நானும் காத்துட்டே இருக்குன்னு, அதனாலதான் ஆரம்பமே வார வார சீமராஜா அப்படின்னு சொல்லி எனக்கு நானே ஒரு சூப்பரான பாடல் போட்டு என்ட்ரி ஒன்று கொடுத்திருக்கேன். நீங்களும் கொடுத்துருந்த மாலை பற்றி சந்தோஷமா பேசலாம். எனக்கு வேண்டிய இலக்க 01212 7 5 0 0 1 கதை போல 01212 7 5 1 1 1 கலந்து எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைத்துக் கொள்ளலாம்.

0: லோப்ஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி வந்திருக்கிறோம். இன்றைய நாளும் கூட ஏராளமான பாடல்களை எடுத்துட்டு உங்களை சந்திக்கிறதுக்கு நானும் வந்திருக்கேன். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
2: ஹலோ அக்கா.
1: ஹலோ வணக்கம். யாருக்கு?
2: தங்கச்சி
1: போறீங்களா?
2: ஆமாக்கா.
1: என்ன கிரேட் படிக்கிறீங்க?
2: 9 அக்கா.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
1: இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள்ளே பொங்குகின்ற பொன் வேளை.

0: இம்சையாசன் 23 புலிகேசி திரைப்படத்துக்காக ஒரு சுப்ரான பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ இங்க கூட பேச, ஹலோ வணக்கம். வணக்கம், யார் இது? என்ன பேர் உங்களுக்கு? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன்மா.
0: ஓகே, அப்புறம் சொல்லுங்க, என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: பாட்டு கேட்டுட்டு தான் இருக்கிறேன்.
0: அப்படியா? ஓகே ஓகே. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: டீ எல்லாம் குடிச்சிட்டேன்.
0: ஓகேமா. ஓகே, பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: நல்ல பாடல்கள்.
0: ஓகே ஓகே. அடுத்த முறை சூப்பரான பாடல்களுக்கு யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
1: எனக்கும் எங்கட குடும்பத்தாருக்கும் வசந்தம் கேட்கும் அனைவருக்கும் கேட்கும்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: ஜிஐ பைப் சரி ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோல்டன் நட் பைப் உபகரணங்கள் வேல்ஸ் பிளான்ஜஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நான் 0591 79 76 38.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடலாசிரியர் வைரமுத்து.

0: ஆஃப் தி டே. மணித்தியாலத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச, ஹலோ வணக்கம். வணக்கம், யார் இது?
1: போறீங்க
2: நன்றி.

0: சர்கார் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ இங்க கூட பேச, ஹலோ வணக்கம். வணக்கம், யார் இது? மது, எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் மது. அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: அடுத்த
0: மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு, யாரும் இருக்காங்க கேக்க போறீங்க? ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம் மா, உங்க பேர் என்ன? ஜெயான். ஓகே ஓகே, ரேடியோ கேட்டுட்டே பேசுறீங்களா? குடிச்சிட்டீங்களா?

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8 மக்கள் சூடிய மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: ரெண்டு காதல் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். நீங்களும் கூட தொடர்ந்து அழைப்பை ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கு 01 2 7 5 0 0 1 அதே போல 0 1 2 7 5 1 1 1 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது எங்களுடைய அன்பான சொந்த மரத்துக்கு வந்திருக்காங்க, யாருன்னு பாத்திரலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ அன்பான, வணக்கம் மேடம். நான் கம்பால இருந்து அப்துல் மஜித் பேசுறேன் மேடம்.
0: அப்துல் நஜித், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சோமா இருக்கிற மேடம். நீங்க எப்படி மேடம், சோமா இருக்கீங்களா மேடம்?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: நான் டீய குடிச்சிட்டு உங்களோட வசந்த எக்ஸ்பிரஸ் கேட்டு கொண்டிருக்கேன். தலாமு தலாமு வாடா வாடா பையா, வாசம் வாங்கி போடா. அது என்ன வாசம் சொல்லலையே மேடம், வாசம் இருந்தா அதை வாங்கி பாய்ச்சிக்கலாம் தானே, மோப்பம் பிடிக்க பாக்கலாம். ஒரு வாசத்தை சொல்றேன், என்ன வாசம் சொல்லல.
0: அடடா, அப்படியா?

0: சும்மா ஜோக்கோன்னு சொன்ன மேடம்.
1: ஓகே ஓகே, அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு, யார் யார் கேட்கலாம் கேட்க போறீங்க?
0: அந்த பாடலை கேட்பது தோப்பூர் தோப்பூர் அன்பான ஆசிரியர் ஹனிஃபா சார் அவர்களுக்கும், தோப்பூர் அன்பான தம்பி மொயிடினுக்காகவும், கொழும்பு பயனாளிக்கு அன்பான சகோதரி மும்தாஜி பேகம் அவரது கணவர் உமாமோட்டை செல்லம் ஆளுக்காகவும், அன்பான வசந்தநேர் வட்டல் ஐயாக்கனும், மாவனல்ல சகோதரி நிஷா அவரது குடும்பத்தாருக்கும், சிரிப்புக்கு சொந்தக்காரி பரிசுத்துறை அருள்மொழிக்காகவும், சகோதரி தம்புள்ள சகோதரி ரவுமா குடும்பத்தையும் சேர்த்துக்கொண்டு இந்த பாடலை கேட்போம் மேடம். வாய்ப்பு தந்ததுக்கு உங்களுக்கு நன்றி, வணக்கம்.
1: ஓகே, ரொம்ப நன்றி.
2: எனக்கு மியூசிக்க பத்தி என்ன தெரியுமா? பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. அபி தேக்கோ சூப்பிஸ்தானு.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம் ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
1: இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள்ளே பொங்குகின்ற பொன்வேள்.

ஓர் நாள் தோடிரா பாடவா செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும்

0: திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கும். இப்போ இங்க கூட பேச ஹலோ வணக்கம். அன்பான மாலை நேர வணக்கம். யார் இது? உமாச்சந்திரன். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் உமாச்சந்திரன். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: சனாதன் சின்ன மகாதேவன், மும்தாச்சி மேகம், ராஜேஜிமா, கிருஷ்ணபத்ன, சம்பநாதன், ஐயா கண்ணு, சுரேஷ் கண்ணா, மகேஸ்வரி, தினத்தில் நிகழ்ச்சியை கேட்போம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கா, நன்றி
0: நன்றி.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடலாசிரியர் வைரமுத்து.

உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. நாடு முழுவதும் 102.6 102.6

0: மும்பைக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: சகலருக்கும் நன்மைகள் கிடைக்கும் சிறந்த பொது போக்குவரத்து சேவைக்கு ஜனாதிபதி திட்டம். சிறப்பாக நெல் கொள்வனவுக்கு அரசாங்கம் 16 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. டெங்கிலிருந்து பாடசாலை மாணவர்களை பாதுகாக்க ஆலோசனைகள். தனியாய ஆதார வைத்தியசாலைக்கு 600 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வைத்திய உபகரணங்களை வழங்க இந்தியாவுடன் உடன்படிக்கை. சிலோன் டி வில்லேஜ் 500 வேலைத்திட்டம் நாளை மறுதினம் ஆரம்பம். 6 அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து மக்களுக்காக பணியாற்ற உடன்படிக்கை. யுத்த நிறுத்தம் முடிந்ததாக எண்ணினாலும் பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பிருப்பதாக டிரம்ப் தெரிவிப்பு.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். அனைவருக்கும் பயனளிக்கும் வகையில் தரமான மற்றும் வசதிகள் கொண்ட பொது போக்குவரத்து துறையை உருவாக்க வேண்டும் என்றும், இதன் மூலம் பொதுமக்கள் போக்குவரத்துக்காக தனிப்பட்ட ரீதியில் செலவிடும் சுமையை குறைத்து நாட்டுக்குள் தரமான போக்குவரத்து சேவையை உறுதிப்படுத்த முடியும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சுக்கு தொடர்புடையதாக 2026 ஆம் ஆண்டில் ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதியின் கீழ் முன்னெடுக்கப்படும் திட்டங்களின் முன்னேற்றம், மீளாய்வு மற்றும் 2027 ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட யோசனைகள் குறித்து இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற வரவு செலவு திட்டத்துக்கு முந்தைய கலந்துரையாடலில் கலந்து கொண்டபோது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்தார். புதிய திட்டம் ஒன்றினூடாக பொது போக்குவரத்து சேவையை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை இங்கு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறையில் 2026 ஆம் ஆண்டில் முன்னெடுக்கப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து தனித்தனியாக கேட்டறிந்தார். பழைய பேருந்துகளை படிப்படியாக போக்குவரத்தில் இருந்து நீக்கி புதிய பேருந்துகளை சேவையில் இணைத்துக் கொள்ளும் வேலைத்திட்டம் குறித்து இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன், நகர்ப்புற குறுகிய தூர பயணங்களுக்காக மெட்ரோ பேருந்துகள் போன்ற வசதிகளை கொண்ட பேருந்துகளை பயன்படுத்துவதன் மூலம் மக்களுக்கு வசதியான போக்குவரத்தை உறுதி செய்ய முடியும் என்றும் மேலும் தெரிவிக்கப்பட்டது. நகர அபிவிருத்தி அமைச்சகங்களில் செயல்படுத்தப்படும் முக்கிய திட்டங்களான அடுக்குமாடி குடியிருப்பு நிர்மாண திட்டங்கள், நகர்ப்புற கழிவு முகாமைத்துவ திட்டங்கள் மற்றும் சிட்டி பிராண்டிங் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்களின் 2026 ஆம் ஆண்டுக்கான முன்னேற்றம், இந்த ஆண்டு மக்கள் பயன்பாட்டுக்கு ஒப்படைக்கக்கூடிய திட்டங்கள் மற்றும் அடுத்த ஆண்டுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகள் குறித்தும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டது. அடுத்த ஆண்டுக்குள் நிறைவு செய்யக்கூடிய திட்டங்களை தேர்ந்தெடுத்து அவற்றுக்கு முன்னுரிமை அளித்து வரவு செலவு திட்ட நிதியை ஒதுக்குமாறு அறிவுறுத்திய ஜனாதிபதி, வெளிநாட்டு கடன் உதவிகளின் கீழ் மேற்கொள்ளப்படும் திட்டங்களின் இறுதி பெறுபேறு குறித்து சரியான தெளிவில்லாமல் அத்தகைய திட்டங்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, பிரதி அமைச்சர்களான வைத்தியர் பிரசன்ன குணசேன, எரங்க குணசேகர உள்ளிட்ட பலர் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். இம்முறை சிறுபோக நெல் கொள்வனவு இன்று அம்பாறை மாவட்டத்தில் ஆரம்பமானது. நெல் கொள்வனுக்கென அரசாங்கம் 6000 மில்லியன் ரூபாவை நெற் சந்தைப்படுத்த சபைக்கு வழங்கியுள்ளது. நாடு 1 கிலோகிராம் 120 ரூபாவுக்கும், சம்பா 1 கிலோகிராம் 130 ரூபாவுக்கும், கீரி சம்பா 1 கிலோகிராம் 140 ரூபாவுக்கும் கொள்வனவு செய்யப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. நெற்சந்தைப்படுத்த சபையினூடாக இம்முறை சிறுபோகத்தில் உத்தரவாத விலையில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்வனவு செய்யும் நடவடிக்கை இன்று அம்பாறை மாவட்டத்தில் ஆரம்பமானது. அம்பாறை மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளின் தலைமையில் இன்று காலை உத்தியோகபூர்வமாக இந்நடவடிக்கை ஆரம்பமானது. நாடு முழுவதும் 149 நெற்களஞ்சிய சாலைகள் நெற்கொள்வனவுக்கென திறக்கப்பட்டுள்ளதாக நெற்சந்தைப்படுத்தல் சபை தெரிவிக்கிறது. இந்த களஞ்சியங்களில் கொள்வனவு போதாது எனில் தனியார் பிரிவின் களஞ்சியங்களையும் பயன்படுத்தி அரசாங்கம் விவசாயிகளிடமிருந்து நெற்கொள்வனவு நடவடிக்கையை தொடர்ந்தும் முன்னெடுக்கும் என நெற்சந்தைப்படுத்த சபையின் தலைவர் தெரிவித்தார். ஹம்மாந்தோட்டை மாவட்டத்தில் நெற்கொள்வனவு நடவடிக்கை வீரவில நெற்களஞ்சிய தொகுதியில் இன்று ஆரம்பமானது. வடமாகாணத்தின் நெற்கொள்வனவு தொடர்பான வடமாகாண நெற்சந்தைப்படுத்த சபையின் பதில் முகாமையாளர் டி கே கஜேந்திரன் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றில் கருத்துக்களை தெரிவித்திருந்தார். நெற்கொளவு தொடர்பில் பிரதி அமைச்சர் நாமல் கருணரத்னவும் இக்கருத்து வெளியிட்டிருந்தார். நேற்றைய தினம் வரை நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 68,672 அதிகரித்துள்ளது. 47 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன. இதேவேளை பாடசாலை மாணவர்களை டெங்கு நுழம்பு தீண்டுவதை தவிர்ப்பதற்கு சீருடைக்கு மேலதிகமாக உரிய ஆடைகளை அணிவதற்கு அனுமதி வழங்கியது போன்று முன்பள்ளி மாணவர்களுக்கும் உடலை மூடி ஆடை அணிவிக்குமாறு பெற்றோர்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்கள் டெங்கு நோய்க்குள்ளாவதை தடுக்கும் நோக்கில் கல்வி அமைச்சு விசேட தீர்மானங்களை எடுத்துள்ளது. விசேடமாக பாடசாலைக்குள் முன்னெடுக்க வேண்டிய இரு பிரதான நடவடிக்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. சீருடைக்கு மேலதிகமாக கை கால்களை மூடும் வகையில் உரிய ஆடைகளை அணிய அனுமதி வழங்குமாறு சகல அதிபர்களுக்கும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. உரிய தரத்துடன் கூடிய கொசு விரட்டியை பயன்படுத்த மாணவர்களை தெளிவுபடுத்துமாறும் கல்வி அமைச்சு அதிபர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை முன்பள்ளி மாணவர்களையும் நுழம்புக்கடையிலிருந்து பாதுகாப்பதற்கு கை கால்கள் மூடக்கூடிய வகையில் உரிய ஆடைகளை அணிந்து முன்பள்ளிக்கு அனுப்புமாறு மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்தார். இதேவேளை டெங்கு அபாயம் காரணமாக மூடப்பட்ட கற்புள அரங்க கலைகள் பல்கலைக்கழகம் இன்று மீண்டும் திறக்கப்பட்டது. இதேவேளை நாட்டின் 175 சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவு டெங்கு அபாயம் அதிகம் உள்ள பகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. கம்பக மாவட்டத்தில் அதிகூடியதாக 14,112 டெங்கு நோயாளர்களும் கொழும்பு மாவட்டத்தில் 13,791 டெங்கு நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மாத்தறை மாவட்டத்தில் 4,785 பேரும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் மாகாணத்தில் மாத்திரம் 36,118 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் நாடு முழுவதும் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. தேசிய தேயிலை இலக்குக்காக சிலோன் டீ வில்லேஜ் தேசிய வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 500 தேயிலை கிராமங்களை அமைப்பது இவ்வேலை திட்டத்தின் நோக்கமாகும். 2030 போது தேயிலை உற்பத்தியில் 400 மில்லியன் கிலோகிராம் வரை அதிகரிப்பது அரசாங்கத்தின் நோக்கமாகும். அதனோடு தேயிலை ஏற்றுமதி வருமானத்தை 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரிப்பதும் இலக்காகும். இவ்விலக்கை பூர்த்தி செய்யும் நோக்கில் சிலோன் டீ வில்லேஜ் எனப்படும் தேயிலை கிராமங்கள் வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. சிறு தேயிலை தோட்டத்துறையை நவீனமயப்படுத்தல், சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்தல் மற்றும் தேயிலை தொழிற்துறையும் நிலைபேறு அபிவிருத்தியை துரிதப்படுத்தல் என்பன இதன் நோக்கங்களாகும். கொழுந்து அறுவடையை மேம்படுத்தல், வருமான அதிகரிப்பு பெறுமதி சேர்க்கப்பட்ட தேயிலை தயாரிப்பை பிரபலிகப்படுத்துதல், தேயிலை தொழிற்துறையை சுற்றுலா தொழிற்துறையுடன் ஒன்றிணைப்பது இதன் நோக்கமாகும். நவீன மற்றும் நிலையான பயிர் தொழில்நுட்ப முறையை அறிமுகப்படுத்துவது, உட்கட்டமைப்பு வசதி அபிவிருத்தி மற்றும் உற்பத்தி கூட்டுறவு முறைமையை வலுப்படுத்துதல் ஆகியன இதில் உள்ளடக்கம். ஒவ்வொரு தேயிலை கிராமத்திலும் அதி அடர்த்திமிகு தேயிலை பயிற்சிக மாதிரி இடங்கள் மற்றும் புதிய தேயிலை கன்றுகளுக்கான நாற்று விலைகளை வழங்குவதும் இதன் நோக்கமாகும். மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட 3 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து 6 தமிழ் பேசும் கட்சிகள் ஒன்றிணைந்து இன்று விசேட ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தன. இந்த விசேட ஊடக சந்திப்பானது கொழும்பில் உள்ள தனியார் விருந்தகம் ஒன்றில் இன்று பிற்பகல் இடம்பெற்றது. இதில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, இலங்கை தமிழரசு கட்சி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகியவற்றின் தலைவர்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றிருந்தனர். இதன்போது மாகாண சபை தேர்தல் விரைவில் நடத்தப்பட வேண்டும், புதிய அரசியலமைப்பு கொண்டுவரப்பட வேண்டும் மற்றும் காணி விவகாரம் தீர்க்கப்பட வேண்டும் உள்ளிட்ட 3 முக்கிய கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினர். எவ்வாறாயினும் குறித்த 6 கட்சிகளும் இணைந்து கூட்டணி ஒன்றை அமைப்பது அல்லது ஒரே தலைமையில் செயற்படுவது போன்ற எவ்வித தீர்மானமும் இதுவரை எட்டப்படவில்லை எனவும் அவர்கள் இதன்போது வலியுறுத்தினர். தெனியாய புதிய வைத்தியசாலைக்கு 600 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான நவீன மருத்துவ உபகரணங்களை வழங்குவதற்காக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. தித்வா புயலை தொடர்ந்து ஏற்பட்ட சுற்றுச்சூழல் பாதிப்புகள் மற்றும் புவியியல் அபாயங்களை கருத்தில் கொண்டு தினையாய அடிப்படை வைத்தியசாலையை பாதுகாப்பதற்கான இடத்துக்கு பாதுகாப்பான இடத்துக்கு இடமாற்றம் செய்யும் திட்டத்துக்காக சுமார் 60 கோடி ரூபாய் மதிப்புள்ள அத்தியாவசிய மருத்துவ உபகரணங்களை வழங்க இந்திய அரசு ஒப்புக்கொண்டுள்ளது. அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திட நிகழ்வு இன்று காலை சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சில் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலீந்திர ஜெயதீச தலைமையில் இடம்பெற்றது. சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் செயலாளர் டாக்டர் அனில் ஜெயசிங்க மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஆகியோர் இதில் கையொப்பமிட்டனர். இந்திய அரசாங்கத்தின் தித்வா சூறாவளி திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் புதிய தனியாய ஆதார வைத்தியசாலைக்கு அத்தியாவசிய மருத்துவ உபகரணங்களை வழங்கும். இது தனியாய மற்றும் அதனை சுற்றியுள்ள மக்களுக்கு பாதுகாப்பான மற்றும் திறமையான சுகாதார சேவையை வழங்கும் திறனை வலுப்படுத்தும். இந்த ஒப்பந்தம் புதிய வைத்தியசாலைக்கு அதிநவீன மற்றும் அத்தியாவசிய மருத்துவ உபகரணங்களை பெறுவதற்கும் வைத்தியசாலையின் சிகிச்சைகளை மேலும் விரிவுபடுத்துவதற்கும் நோயறிதலும் சேவைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கும் மாத்தறை மாவட்டம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதி மக்களுக்கு மிகவும் சிறந்த சுகாதார சேவைகளை வழங்குவதற்கும் வழிவகுக்கும். தித்வா அனர்த்தத்தினால் ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் வெள்ளம் காரணமாக வீடுகளை இழந்து வாழ்வதற்கு வீடு இல்லாத மக்களுக்கு மூழ்குடியேற்றம் வேலைத்திட்டம் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றது. அதன்கீழ் உரிய இடங்களில் புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் வரை தற்காலிக இடங்களில் வாழ்வதற்கு 6 மாத காலத்துக்கு தலா 25,000 ரூபாய் வீதம் வாடகை கொடுப்பனவு வழங்கப்பட்டது. இக்கொடுப்பனவை மேலும் 3 மாதங்களுக்கு நீடிக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பு உள்ளதோடு யுத்த நிறுத்தம் முடிந்துவிட்டதாக எண்ணுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதேவேளை மோதல் காரணமாக உலகளவில் எரிபொருள் விலை அதிகரித்துள்ளது. ஈரான் வான் பாதுகாப்பு கட்டமைப்பு, கடலோர கரையோர ரேடார் கட்டமைப்பு மற்றும் சிறிய படகுகள் மீது அமெரிக்க ராணுவம் விமானம், கப்பல்கள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடியாக அவர்களின் பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் புரட்சிகர காவல் படை தெரிவித்துள்ளது. மேலும் ஓமானின் ரேடார் கட்டமைப்பை அளித்துள்ளதாகவும் ஜோர்தானின் பிரின்ஸ் ஹசன் விமானப்படை முகாமின் எரிபொருள் தாங்கி மற்றும் தோட்டா களஞ்சியங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ரைட்டர் செய்தி சேவையுடன் குறுகிய நேர தொலைபேசி செவியில் இணைந்து கொண்ட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரான் மீது மேற்கொள்ளப்பட்டுள்ள தாக்குதல்கள் தொடர்பில் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பு உள்ளதாகவும் யுத்த நிறுத்தம் முடிவுக்கு வந்துள்ளதாக தான் எண்ணுவதாகவும் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இதனால் உலகளவில் எரிபொருள் விலை அதிகரித்துள்ளது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: சகலருக்கும் நன்மைகள் கிடைக்கும் சிறந்த பொது போக்குவரத்து சேவைக்கு ஜனாதிபதி திட்டம். சிறுபோக நெல் கொள்வனவுக்கு அரசாங்கம் 16 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. டெங்கிலிருந்து பாடசாலை மாணவர்களை பாதுகாக்க ஆலோசனைகள். தனியாய ஆதார வைத்தியசாலைக்கு 600 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வைத்திய உபகரணங்களை வழங்க இந்தியாவுடன் உடன்படிக்கை. சிலோன் டி வில்லேஜ் 500 வேலை திட்டம் நாளை மறுதினம் ஆரம்பம். 6 அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து மக்களுக்காக பணியாற்ற உடன்படிக்கை. யுத்த நிறுத்தம் முடிந்ததாக எண்ணினாலும் பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பிருப்பதாக டிரம்ப் தெரிவிப்போம். இத்துடன் வசந்தம் எஃப்எம் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: நிமிர்ந்த நடை.

0: ஒளி பேசும் ஒவ்வொரு இதயத்திலும் ஒரு வரியாவது பதிந்திருக்கும் கவிஞர், காற்றுக்கும் கவிதை எழுத தெரிந்தவர், காதலுக்கும் கண்ணீருக்கும் ஒரே அளவு அழகை கொடுத்தவர் அவர்தான் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். இன்று அவரது பிறந்த நாள்.
1: ஆயிரந்தான் கவி சொன்னேன், அழகழகா போய் சொன்னேன், பெத்தவளே ஒம்பெருமை ஒத்தவரி சொல்லலையே, காத்தல்லா மகன் பாட்டு காகிதத்தில் அவன் எழுத்து, ஊரல்லா மகன் பேச்சு ஓங்கீர்த்தி எழுதலையே. எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பத்தி எழுது என்ன லாபம்னு எழுதாம போனேனோ, பொன்னையா தேவன் பெத்த பொன்னே குலமகளே, என்னை புறந்தள்ள இடுப்பு வலி பொறுத்தவளே, வைரமுத்து பிறப்பான்னு வயிற்றில் நீ சுமந்ததில்ல, வயிற்றில் நீ சுமந்த ஒண்ணு வைரமுத்து ஆயிருச்சு.
0: 1953 ஜூலை மாதம் 13 திகதி இவர் தேனி மாவட்டம் வடுகப்பட்டியில் பிறந்தார். கிராமத்து மண்ணின் மனத்தையும் இயற்கையின் அழகையும் மனித வாழ்வின் உணர்வுகளையும் தனது எழுத்தில் உயிரோட்டமாக பதிவு செய்தவர்.

உலகில் 1980 வெளியான நிழல்கள் திரைப்படத்தின் மூலம் இவர் பாடலாசிரியராக அறிமுகமானார். அதன் பின்பு பல முன்னணி இசையமைப்பாளர்களுடன் இணைந்து ஆயிரக்கணக்கான பல பாடல்களை எழுதியுள்ளார். அவரது பாடல்களில் காதல்

0: உருவம் இருக்கிறது.
1: பணங்காசர் கண்டுபுட்ட புலி கூட புல்ல தின்னும் கலிகாலமாச்சு தழி கண்மணி கண்மணி.
0: தாய்ப்பாசம் இருக்கிறது, அதனால்தான் அவரது பாடல்கள் தலைமுறைகளை தாண்டி இன்றும் ரசிகர்களின் மனதில் வாழ்கின்றன என்று கூறலாம். ஒரு பாடல் வெற்றி பெற இசை மட்டும் போதாது, மனதை தொடும் வரிகளும் வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்தவர் தான் வைரமுத்து அவர்கள். இவர் எழுதிய பல பாடல்கள் இன்றும் வாழ்க்கையின் பல தருணங்களில் நம்மோடு பயணிக்கின்றன.

0: இருக்கும் போது ஒரு பாடல். பிரிவில் இருக்கும் போது ஒரு பாடல். வெற்றியில் ஒரு பாடல். எல்லா உணர்வுகளுக்கும் அவரது வரிகளில் ஒரு தோழமை இருக்கிறது. திரைப்பட பாடல்களையும் தாண்டி கள்ளிக்காட்டு, இதிகாசம், கருவாச்சி காவியம், தண்ணீர் தேசம் போன்ற படைப்புகள் தமிழ் இலக்கியத்தில் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளன.
1: கள்ளிக்காட்டு இதிகாசம், மக்கள் கதை, மண்ணின் கதை, வைகை நதியில் எங்கள் கண்ணீர் ஓடை கலந்த கதை.
0: அவரது படைப்பாற்றலுக்காக தேசிய திரைப்பட விருதை இவர் 7 முறை பெற்றுள்ளார். மேலும் பத்மஸ்ரீ விருது, பத்ம பூஷன் விருது உள்ளிட்ட பல உயரிய விருதுகளாலும் இவர் கௌரவிக்கப்பட்டுள்ளார். திரையுலகில் பல தலைமுறை இசையமைப்பாளர்களுடன் இணைந்து மறக்க முடியாத பல பாடல்களை தந்துள்ளார். காலம் மாறினாலும், இசையின் பாணி மாறினாலும், அவரது வரிகளின் மதிப்பு மட்டும் என்றும் மாறவில்லை. ஒரு நல்ல கவிதை மனதை மாற்றும், ஒரு நல்ல பாடல் வாழ்க்கையை மாற்றும். அப்படிப்பட்ட பல படைப்புகளை நமக்கு தந்தவர்தான் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். அவரது பிறந்த நாளான இன்றைய தினம் அவர் இன்னும் பல ஆண்டுகள் ஆரோக்கியத்துடனும் படைப்பாற்றலுடனும் வாழ்ந்து தமிழ் மொழிக்கு மேலும் பல அரிய படைப்புகளை வழங்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துகின்றது வசந்தம் எஃப்எம்.

ஞாபகப்படுத்திய இன்றைய நாள். இன்றைய நாள் பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

வணக்கம். நேற்றைய நாளில் சீர்திருக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாம் பார்க்கலாம். நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 3042 அதகோட்டிபத்தி லுத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 38, 63, 67, 73 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 38, 63, 67, 73 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 பரிசீல்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 63,12,840 ரூபாய் பரிசீல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,38,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலப்பட்ட 4,932 ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக மேஷ ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 16, 21, 24, 37. மீண்டும் ராசி மேஷம் வெற்றி இலக்கங்கள் 16, 21, 24, 37. நேற்றைய தினம் 10,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் சூப்பர் பரிசாக 66,00,000 ரூபாயும் வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 2,07,69,606 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 30,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலப்பட்ட 5,381 சனிதாளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்களாக 18, 32, 37, 65 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்களாக 18, 32, 37, 65 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் சீட்லப்பின் விசேட இலக்கங்களாக 6, 1, 6, 0, 9 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 6, 1, 6, 0, 9 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 2,00,000 ரூபாய் பரிசுகள் இரண்டும் வெல்லப்பட்டது. மொத்தமாக 79,95,600 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,98,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலப்பட்ட 3,220 சுபபோலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 23, 32, 33, 35 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 23, 32, 33, 35 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் சீட்டிலப்பின் விசேட இலக்கங்களாக 5, 5, 4, 9, 2 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 5, 5, 4, 9, 2 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசுகள் 5 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 60,34,000 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,58,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலப்பட்ட 2,396 கப்பற்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து இ சூப்பர் இலக்கம் 16, வெற்றி இலக்கங்களாக 5, 30, 41, 72 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து இ சூப்பர் இலக்கம் 16, வெற்றி இலக்கங்களாக 5, 30, 41, 72 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 2,00,000 ரூபாய் பரிசுகள் 5 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,26,82,280 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 31,42,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலப்பட்ட 954 சுப்பிரதன சம்பத்தின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 3, 2, 8, 5, 4, 2 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 3, 2, 8, 5, 4, 2 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 30,67,340 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,38,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலப்பட்ட 428 ஜெயசம்பத்தின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 8, 5, 4, 2 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 8, 5, 4, 2 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுகள் 22 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 52,52,600 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலப்பட்ட 1,050 சசிரலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 19, 21, 42 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 19, 21, 42 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசுகள் 9 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 34,36,360 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இது? விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க? ஓகே விஸ்வநாதன், அப்புறம் இந்த நாளெல்லாம் எப்படி போனது?
1: அவருக்காகவும் மற்றும் வானன்பர் ஹார்மோனி முந்தாஸ் பேகம் ஈடன் மறுக்கும் சின்ன மகாதேவி கிரிஜலமா மாநாள் மூர்த்தி இமலையா சோம்சி தயாலு மத்தியர் பாபு கிருஷ்ணன் சுல்தான் பாதுகா சின்னதான் தெண்டிக் சங்கத்துறை முகந்தள தாராயணிமா ரேகா மற்றும் அன்பான அறிப்பால் உங்களுக்காக பாடல் கேட்டு மேடம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி, வணக்கம் மேடம்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடலாசிரியர் வைரமுத்து.

உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே நாடு முழுவதும் 102.6

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி வந்திருக்கிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல்கள் நம்ம நிகழ்ச்சியில கேட்டுருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் அக்கா, நான் சிவபூர் செல்வனார் முஹைதீன்.
0: முஹைதீன் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி ஆசமா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: வீட்டோட நிகழ்ச்சியோட இருக்கேன்
0: அக்கா. ஓகேம்மா, ஓகே. சாப்பிட்டீங்களா?
1: இங்க சாப்பாடு ரெடி ஆயிட்டு.
0: ஓகே, அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்காங்களாம் கேட்க போறீங்க?
1: கம்பா மஜிர்ஞானா, பரிந்துரை அறிமொழி, கொழும்பு 14 முந்தாஜேகம், தோப்பூர் ஹனிவாசர் மற்றும் வசந்த உள்ள அனைத்து உள்ளங்களுக்காக முக்கியமாக உங்களுக்காக.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கா.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8 ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
1: இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள்ளே பொங்குகின்ற பொன்வேளை.

0: கால பாடல்களோடு ஓர் நாள்
1: ஓடி ராகம் பாடவாடல்.
0: செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில்.

0: முதல்வன் திரைப்படத்துல இருந்து ஒரு இனிமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இது?
1: சாந்தி
0: கோவிந்தராஜா. எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கின்றேன். உங்கள் நலத்துக்கு இறைவன்
0: நன்றி. நன்றி. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: சமையல் எல்லாம் முடிஞ்சு 8 மணிக்கு எல்லாம் பிள்ளைகள் சாப்பிட்டு விட்டார்கள். நான் பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன்.
0: அப்படியா? ஓகே ஓகே. அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: கணவருக்காகவும் பிள்ளைகளான சஜித் ரஜித் மகள் மதுசாணிக்காக அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும் கருத்துத்துறை அகமொழி உணராக்களை தனலட்சுமிக்காகவும் உங்களுக்கு அன்பைக்குரிய பாடல் விட்டார்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம்.
0: நன்றி. பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான இரவு நேரம் வணக்கம். நானும் நீண்ட நாட்களுக்கு பிறகு நிகழ்ச்சியில் இணைந்துள்ளேன். பாடல்கள் ரொம்ப அருமை, வாழ்த்துக்கள். உறவுகள் அனைவருக்கும் பாடல் தாருங்கள் சொல்லி தலைப்பேட்டையிலிருந்து நிர்மலா தேவி நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனிமையான இரவு நேரம் வணக்கம். நாங்களும் நிகழ்ச்சியோடு சொல்ல பக்பெட்டிய பிரகதிபுர அவிசாவளியைச் சேர்ந்த சந்திரகுமார், இந்திராணி, துஷாந்தன், திவாகரன், தினுஷான், ரன்யா, இசைஞானி ஆகியோரையும் நிகழ்ச்சி நடத்திக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. அதே போன்று அன்பான வணக்கம், நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. இனிமையான இரவு நேரம் வணக்கம் சகோதரி, வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் நானும் இணைந்துள்ளேன்னு சொல்லி ஆரையம்பத்திலிருந்து இதயரத்தினம் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. மற்றும் அன்பான வணக்கம் சொல்லி வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன்னு சொல்லி இந்த கலை அரசு நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. மாணி நீர் வணக்கம் அக்கா சொல்லி தெய்வ வீட்டிலிருந்து தயாளன் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அன்பு வணக்கங்களோட தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியமும் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அதே போன்று இனிய மாணி நீர் வணக்கம் சகோதரி, தர்ணியகல இழுகுத்தன கீழ்பிரிவிலிருந்து சுரேஷ்குமார், மகள் அக்ஷரா, சசினி, ஷான், நபி ஆகியோரையும் நிகழ்ச்சி நடத்திக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க.

0: 102.6 திரை உலகின் நட்சத்திர
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடலாசிரியர் வைரமுத்து.

0: இன்னைக்கின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: மனிதாளத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம், ஸ்ரீ ஸ்ரோதி ரூபகுமார் அக்கா.
1: வணக்கம் வணக்கம். யார் இது?
2: நான் நீர்கொழும்புலேருந்து நிசாம்.
1: நிசாம் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் நிசாம். அப்புறமேட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் கடையில வசந்த மெத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
1: ஓகே ஓகே. அப்புறம் சாப்பிட்டீங்களா?
2: இனி வீட்டுக்கு போயிட்டா அக்கா.
1: ஓகே நிசாம்.
2: நீங்க சாப்பிட்டீங்களா?
1: இல்ல நிசாம், நானும் ஷோ எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு சாப்பிடலாம்னு ஒரு ஐடியால இருக்கிறேன்.
2: அப்படியா?
1: ஓகே. அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு, யார இருக்கலாம் கேட்க போறீங்க?
2: உங்களுக்காகவும் வசந்தம் கேட்கும் அனைவருக்காகவும் கேட்போம்.
1: ஓகே, ரொம்ப நன்றி.
2: ரொம்ப நன்றி.

பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நீர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் உங்களுடன் புவனேஷ். விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

நன்றி ஸ்ரீ சுரபி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நேர்கள் இப்பொழுது முதல் காற்றலைகள் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நேரம் இப்போது 9 மணி.

0: காற்றலை வசந்தத்தில் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். திங்கள் வசந்த நிலா காற்றலைகள் கவிதைகள் அரங்கேறும் நேரமாக வரும். உங்களது கவிதைகளையும் படித்து என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 775 001 அல்லது 0312 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதேபோன்று ஃபேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். உங்களது கமெண்ட்ஸுகளை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸுகளை வாசிக்க நான் தயாராக இருக்கின்றேன். இப்போது எங்களோட அழைப்பில் ஒரு சொந்தம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? நல்லா இருக்கீங்களா? நல்லா சந்தோஷமா இருக்கம்மா. சரி சொல்லுங்க, கவிதை இருக்கா? சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு? சரி, எல்லோருக்காம் கேட்கலாம். நன்றி
1: நன்றி,
0: ரொம்ப சந்தோஷம். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பின் வழியாகவும் ஃபேஸ்புக் வழியாகவும் எங்களோடு ஃபேஸ்புக் வழியாக வந்திருக்கிறார்கள். அன்பான வணக்கம் புனேஷண்ணா. நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டே லேந்துள்ள எல்ஜியிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். தூத்துக்குடி ஸ்ரீ பாலசுப்ரமணியம் வணக்கம் சொல்லியிருக்கிறார். அன்பான வணக்கம் பட்டுத்திட்டிலிருந்து கமலஹாசன் யசோதா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறாங்க. மூதூர் பட்டுத்திட்டிலிருந்து வடிவேல், நான் வசந்தத்தின் அபிமான நிகர் என்று சொல்லிக் கொண்டிருக்கார். ரொம்ப சந்தோஷம். அன்பின் வணக்கம் கந்தபலை ஜோன் சித்திரன், அன்பு கலந்த வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். வணக்கம் புவனேஷ், நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது, என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள். ரொசல்ல கம குசல் ராஜா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கதாக சொல்லியிருக்கிறார். இனிமையான வணக்கம் அண்ணா, நான் ஹட்டலந்து நவீன், அக்கறை பெற்ற ஜோன் நேகாம்பரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். பண்ணைபுரம் மணிகண்டன் நிகழ்ச்சி கேட்பதாக நடந்திருக்கிறார். நியாஸ் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். சப்மால் கந்த பெரிய குறியானை வசந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஸ்ரீ சாய், அன்பான வணக்கம் நான் பகிர்ந்திருக்கிறாங்க. வணக்கம் எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்கள்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. கவிதைகள் அரங்கேறும் நேரமாக வசந்த நிலா வந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான சொந்தங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது அழைப்பிலோடு சொந்தம், வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இது?
1: என்ன
0: பேர்? ஆட்டோ விஸ்வநாதன். சொல்லுங்க விஸ்வநாதன், கவிதை இருக்கா? ரொம்ப சந்தோஷம். நன்றி விஸ்வநாதன். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே, நிலையான அன்பிற்கு பிரிவில்லை, சொல்லாத சொல்லுக்கு அர்த்தமில்லை, தேடும் பாசத்திற்கு தோல்வி இல்லை, உண்மையான நம் நட்புக்கு என்றுமே மரணம் இல்லை. கார்த்திக் அனுப்பியிருக்கிறார் அந்த கவிதையை தெஹிவலிலிருந்து. போனேஷனா நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது.

சொல்லிக்கொண்டே நாகேஸ்வரி இப்போது கோயிலில் இருக்காங்களாம், கட்டாரில் இருக்கதான் சொல்லியிருக்காங்க. பாடல் கேட்பதற்காக தன்னுடைய கவிதையும் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. முன்னோக்கி வளரும் பகல் போல நம் நட்பு, வளரட்டும் பின்னோக்கி கரையும் இரவு போல பிணக்குகள் என்னாலும் அகலட்டும் என்று சொல்லியிருக்கிறார்.

காற்றலை வசந்தத்தில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வசந்த நிலா நிகழ்ச்சியில் இன்றைய நாளில் கவிதைகள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோட அழைப்பில் ஒரு சொந்தம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யாருது? என்ன பேர்? கருணா. அதுதானே கருணா. நல்லா இருக்கீங்களா? சரி கருணா, சொல்லுங்க கருணா. கவிதை இருக்கா? கவிதை கவிதை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பக்கத்தில் இருக்கிறார். பாசை உள்ள ஏ எஸ் பாலச்சந்திரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது என்று பக்கத்தில் இருக்கிறார். அதே போல விஜயராஜ், அன்பு வணக்கம் அம்பேத்தனிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்க மத்துக்கம்மையில் இருந்து. நிர்மலா பாலா வணக்கம் சொல்லியிருக்காங்க. அட்டாம்பட்டியை புஷ்பராஜ், நான் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்கிறோம், நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது, என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறார். பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே தன்னுடைய கைவரிகளை இப்படி சொல்லியிருக்கிறார் வர்ஷா. யாரோ ஒருவர் கை சேரவும், யாரோ ஒருவர் கை சேரவும், யாரோ ஒருவர் விட்டு கொடுக்கவும், யாரோ ஒருவர் மனதில் நாம் நிலைத்து நிற்கவும், இந்த காதல் போராட்டம் ஒவ்வொரு நாளும் இரவுகளின் தூக்கத்தை தொலைக்கிறது. அன்பு கலந்த வணக்கம் போனிஷனா, என்னையும் நிகழ்ச்சியோடு எடுத்துக் கொள்ளுங்கள். விக்கி வத்தலில் இருந்து, அன்பும் அக்கறையும் நமக்கு உண்மையா இருக்கிறவங்கள்ட்ட மட்டும்தான் காட்டணும், இல்லை என்றால் அதற்கான மதிப்பு இருக்காது.

0: வசந்த நிலா கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சிகள் பாடல்கள் இனிமையாக வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் இது?
1: மும்தாஸ் பேகம், கொழும்பு பைனாலு.
0: மும்தாஸ் பேகம், சொல்லுங்க மும்தாஸ் பேகம், நிகழ்ச்சி பிடிச்சிருக்குதா?
1: சூப்பரா இருக்கிறது, உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்களும்.
0: சரி மும்தாஸ் பேகம், கவிதை இருக்கா?
1: அன்பு அருகில் இருப்பதனால் அன்பு அதிகரிப்பதும் இல்லை, தொலைவில் இருப்பதனால் அன்பு குறைவதும் இல்லை.
0: அருமை, வாழ்த்துக்கள். யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்கறதுக்கு?
1: பாடம் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: அன்பு படத்துல தவமின்றி கிடைத்த வரமே.
0: என்ன காரணம்?
1: அப்புறம் ரொம்ப பிடிக்கும், அந்த வரிகள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
0: அதனால அந்த பாடல் பிடிக்குமா?
1: ஆமா.
0: சரி, முயற்சிக்கிறேன். நன்றி.
1: பாடல் எனக்காகவும், அன்பு கணவருக்காகவும், செல்ல மகளுக்காகவும், முக்கியமா உங்களுக்காகவும், நந்தகுமார் சேர்க்காவும், சித்தியாஸ் மைத்ரிசா, ஜெமினா அருமை, பரத பத்ம, ரவி, ரஹ்மா, மருது குவேதி, சின்னைய மகாத, ஆட்டோ சுமாசன், வசந்தகுமார், ஃபாரூக் ஈடன், சரோஜனி, அப்துல் மஜித் குடும்பத்துமா, வசன கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி,
1: நன்றி, வணக்கம்.

0: வசந்த் அனிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 102.6, 102.8 என்ற வரிசையில் இலங்கையில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளலாம். அதே போன்று www.vasantham.fm.il என்ற இணையதளத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ள முடியும். உங்களது கவிதைகளை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது அழைப்பிலோடு சொந்தம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரது?
1: பாடல்லாம்
0: இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு.
1: உங்களுக்காகவும் எனக்காகவும் அறிவிப்பாளர் சிபானிக்காகவும் நந்தகுமாருக்காகவும் கேட்போம். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். முடிந்தவரை கவிதைகளை வடித்துக் கொண்டு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். காரணம், கவிதைகளை வடித்த சொந்தங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் இல்லையா? இது கவிதைகளை உருவாக்கும், கவிஞர்களை உருவாக்கும் நிகழ்ச்சியாக இருக்கிறது. ஆக கவிதைகளை வடித்துக் கொண்டு முடிந்தவரை உங்களது அழைப்பினை ஏற்படுத்துங்கள் இந்த நிகழ்ச்சியில். அன்பான வணக்கம். குரலின் ஹரி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். பாலா கார்த்திகா வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? இனிமையான இதுப்பொழுது வணக்கம் நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்களா? நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப படுத்திருக்குன்னு சொல்லிக்கொண்டே பன்னிபுரம் மணிகண்டன், அதே போல ரமணா, கிஷாந்தன், சீனு, கோகுலன், சுந்தரம், சசிகலா, கழுதாவளை இருந்து எல்லோருக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லிக்கொண்டே நாகஜோதி வந்திருக்கிறாங்க. அதே போன்று அன்பு கலந்த வணக்கம் போனேஷன், அப்படி இருக்கிறீங்க. ஜோ நேகாம்பரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆகாஷ் வந்திருக்கிறார். குரலில் நடந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பதாக இருந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அருமையிலும் அருமை நிகழ்ச்சி, வாழ்த்துக்கள் சொல்லிருக்கார். ரொம்ப சந்தோஷம். அலிஃப் கான் பொத்துவிலிருந்து கமெண்ட்ஸினை பதிவிட்டிருக்கிறார். நன்றி அலிஃப் கான். வத்தலிலிருந்து யுவராணி வணக்கம் சொல்லியிருக்காங்க. வணக்கம் யுவராணி, அப்படி இருக்கிறீங்க. ஆனந்தகுமார், அனிதா ஆனந்தகுமார் மட்டக்களப்பிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். மௌருப் நகர் நசூர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கார். புவனேஷன், அன்பான இரவு பொழுது வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? கடுவலை மனோ என்று சொல்லியிருக்கார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது அப்படின்னு பார்த்திருக்கிறார். ஜமத் மாவத்திலிருந்து நசார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். ஆனால் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். நல்லா சந்தோஷமா இருக்கேன். கொட்டகலை ட்ரைட்டன் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லிக்கொண்டே எங்களோடு முத்தையா காளிமுத்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறார். அதே போன்று தினேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். மாலா பர்னட் அன்பு வணக்கம் சொல்லி வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டு ஹட்டன்ல அந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறாங்க. அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே குர்ணாகலிருந்து ஜாரா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. உங்களது கவிதைகளும் காற்றலைகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் புவனேஷ், நல்ல சந்தோஷமா இருக்கின்றீர்களா?
0: நல்ல சந்தோஷமா இருக்கேன். யார் பேசுறீங்க?
1: நான் சிவாஜி நகர் சர்தார்.
0: சர்தார், நல்லா இருக்கீங்களா சர்தார்?
1: நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். வசந்தத்தோடு இணைந்தவர்கள் அனைவரும் சந்தோஷமாகத்தான் இருப்பார்கள்.
0: அதுதானே. சரி, பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குதா?
1: அந்த மாதிரி பாடல்கள் இல்லாம எல்லாமே நல்ல பாடல்கள், நினைத்த பாடல்கள் எல்லாம் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றீர்கள்.
0: நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்கீங்க பாடல் கேக்குறதுக்கு? கவிதை இருக்கா?
1: கவிதை கவிதை என்று சொல்லட்டுமா?
0: சொல்லுங்க.
1: நீ வேண்டும் நீதான் வேண்டும் என்ற தலைப்பின் கீழ் ஒரு கவிதை. பரந்து விரிந்த இவ்வுலகில் மகிழ்ச்சியின் புதிய தடம் பறிக்க நீ வேண்டும் நீதான் வேண்டும். பக்குவமாய் பேசி பழகி பாரெல்லாம் சுற்றி வரவும் நீதானடி வேண்டும். பொழுதுகளை புதுப்பித்து வசந்த கால கனவுகளை நனவாக்கிடவும் நீதானே வேண்டும். குளிரோடையின் சலசலத்தில் குளித்து கழிக்க நீ வேண்டும் நீதான் வேண்டும். பள்ளியறை போர்வைக்குள் பதுங்கி விளையாட நீ வேண்டும் நீதானே வேண்டும். ஆர்ப்பரிக்கும் ஆசைகளுடன் பாதை மாறி போகாமல் தடுத்திடவும் நீதானடி வேண்டும் எனக்கு. அகிலத்தின் அனைத்துமே வேண்டாம் என் ஆசை தேவரை, நிரந்தரமாய் நீதான் வேண்டும் நீதானடி வேண்டும் எனக்கு.
0: ஹலோ. அருமை அருமை, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே வைஷ்ணவி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். தெய்வலிருந்து தொலைவில் இருந்தும் உன்னோடு தொலைபேசியில் பேசிக் கொண்டிருக்கின்றேன். உன்னை நேரில் பார்த்து அருகில் இருந்து பேசும் அந்த வாய்ப்பு எப்போது கிடைக்கும் என்று ஏக்கத்துடன் காத்திருக்கிறேன். அண்ணா என்னுடைய அன்புக்குரிய சொந்தத்துக்காக இந்த கவிதை என்று சொல்லியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் நன்றி. அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே வெண்பா தன்னுடைய கவிதை எப்படி சொல்லியிருக்கிறார்? உன்னை தொடும் அந்த விரல், உன்னை தொடும் அந்த விரல் வாழ்வின் கடைசி வரை நிரந்தரம் என்று பதில் சொன்னது அந்த மோதிரம்.

காற்றலைகள் வசந்த நிலா கேட்டுக்கொண்ட கண்டுகள் நிகழ்ச்சியில் ஏராளமான சொந்தங்கள் கவிதைகளோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். அழைப்பின் வழியாகவும் ஏராளமான சொந்தங்கள் அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டே எங்களோட மகேந்திரன் அதிபர் வந்திருக்கிறார். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம் பாடல் கேட்பதற்காக. வாசனா, சத்துரிக்கா, துஷி, லிதுர்ஷன், விதுர்ஷன், தயாளன் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல். அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நிஷா தன்னுடைய கவிதையை படிச்சொண்டிருக்கிறாங்க. உன் அன்பு கிடைத்த பிறகு வேறு எதுவும் வேண்டும் என என் மனம் நினைத்ததில்லை. என் வாழ்க்கையில் நீ இருந்தால் போதும், ஒவ்வொரு நாளும் அழகாகவே கடந்து போகும். என் நாளின் அழகான தொடக்கம் உன் நினைவு, என் இரவின் இனிய முடிவு உன் கனவு. இதற்கிளையில் துடிப்பது உனக்காக மட்டுமே என் இதயம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அருமை வாழ்த்துக்கள். அன்பு கலந்த வணக்கம் அப்படின்னு சொல்லிக்கொண்டே தினேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நல்ல பால் ஒன்று தாங்கண்ணா அப்படின்னு கேட்டுக்கிட்டார். பால் வருகிறது கேட்டு மகளுங்கள். இரவு பொழுது வணக்கம் போனிஷனா. கொழும்பு 5 ஸ்டீவன் டெய்லர்ஸ்ல ரொம்ப சத்தமான நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்களையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார் ஸ்டீவன் பாடல் வருகிறது கேட்டு மகளுங்கள். ஸ்ரீதேவி திமோதரிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். தன்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பலாங்குடிலிருந்து அவனாசி வைஜந்தி மாலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறார். பாடல் வருகிறது கேட்டு மகளுங்கள். வினோ தன்னுடைய கவிதையை படிச்சொல்லியிருக்கிறார். உன்னிடம் பேசிய வார்த்தைகள் ஏராளம், உன்னிடம் பேசிய வார்த்தைகள் ஏராளம், ஆனால் பேச மறந்ததால் எமக்குள் ஏற்பட்டது பெரிய கோபம். ஆனால் என் நிலைமையை சொல்ல முடியவில்லை, அதை புரிந்து கொள்ளும் நிலைமைகள் நீயும் இல்லை. என் நிலைமையை சொல்ல முடியவில்லை, அதை புரிந்து கொள்ளும் அளவில் நிலைமைகள் நீயும் இல்லை. அன்பே உனக்கு தெரியாதா, நீ இல்லை என்றால் சூரியன் இருந்தும் இருளாகும் என் பகல். நீ இல்லை என்று சொன்னால் இசைத்தாலும் இசை கூட கேட்காது என் காதுகளுக்கு. உன் பெயர் மாத்திரமே கேட்கும், உன்னை மறப்பேனா? எல்லாவற்றுக்காகவும் இப்போது கேட்கின்றேன் ஒரு மன்னிப்பு. எல்லாவற்றுக்காகவும் கேட்கின்றேன் இப்போது ஒரு மன்னிப்பு.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் உங்களது கவிதைகளை வடித்துக் கொண்டு என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். காற்றலைகள் உங்களுடைய கவிதைகளை தவளவிடலாம். தொடர்ந்தும் 12 மணி வரை.

0: வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0312-775-0101 அல்லது 0312-775-111 என்ற தோறு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதேபோன்று பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். இப்போது எங்களோடு அழைப்பிலோடு சொந்தம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம். கவிதை இருக்கா அருள்மொழி? சொல்லுங்க.
1: நீ இல்லாத இரவும் தொலைந்துதான் போகிறது. மிக கூட்டம் உன்னை தேடி கடத்தித்தான் போகிறது. உன்னை காணாத கண்ணும் கடங்கித்தான் போகிறது. உன்னை எண்ணி எண்ணியே இதயம் துடிச்சுத்தான் போகிறது. நீ வருவாய் என காத்துத்தான் இருக்கிறது. கண்ணாமூச்சி ஆட்டம் போதும், நெஞ்சம் கடத்துத்தான் போகிறது. வந்துவிடு நிலவே, என் வெள்ளி நிலவே.
0: அருமை அருமை. வாழ்த்துக்கள். நன்றி
1: நன்றி நன்றி.

0: ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
1: இன்ப ராகங்கள் நீங்க

செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா நிகழ்ச்சியில். இப்போது எங்களோட அழைப்பில் ஒரு சொந்தம் வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, புளியரத்திலிருந்து சாந்தா.
0: சாந்தா எப்படி இருக்கீங்க சாந்தா, நல்லா இருக்கீங்களா?
1: ஓ நான் நல்லமா இருக்கேன் அண்ணா, நல்ல பாடல் எல்லாம் போடுறீங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன்.
0: அப்படியா, நன்றி அம்மா, ரொம்ப சந்தோஷம். சாந்தா சொல்லுங்க, கவிதை இருக்கா?
1: இல்லைண்ணா.
0: ம், சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்பதற்கு?
1: வசந்த நேர உங்களுக்கு.
0: சரி, எல்லோருக்காம் கேட்கலாம். நன்றி, நன்றி, அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே வசந்த நிலா நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள். அட்டாள சென்னை முஃபீர் தற்பொழுது தோஹா கட்டாளத்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். திரும்பி பார்க்க வைக்கும் முகம் எல்லோரிடமும் இருக்கும், திரும்பி பார்க்க வைக்கும் முகம் எல்லோரிடமும் இருக்கும், திரும்ப திரும்ப நினைக்க வைக்கும் குணம் சில அன்பானவர்களில் மட்டுமே இருக்கும். அருமை, வாழ்த்துக்கள். அன்பு கலந்த வணக்கம் போனிஷண்ணா, எப்படி இருக்கிறீங்க? தேவி, நீலமேகம் தேவி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது என்று பகிர்ந்து இருக்கிறாங்க. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் மறைந்த பலம் பெறும் பாடகி ஜானகி அம்மா அவர்களின் ஆழ்ந்தரங்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு எனக்கும் ஒரு பாடல் தாங்கன்னு சொல்லிக்கொண்டே நூறு தர்ணிகளிலிருந்து நகரத்னம் சுபாஷினி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. சுபாஷினி தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கள், பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். இரவு பொழுது வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே லலிதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு கரம் கரோலினாலிருந்து நந்தகுமார் வெள்ளத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இருந்திருக்கிறது. ஆர்ஜி புவனேஷன் அப்படி இருக்கிறீங்க. பெரிய நாவணை கிருஷ்ணா அன்பு வணக்கம் என்று பார்த்திருக்கிறது. கந்தலாய் ஜெய்சர் அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே ரிஸ்மிலா ஜெய்சர் என்று சொல்லியிருக்கா தன்னுடைய பேர். அண்ணா எப்படி இருக்கிறீங்க? எனக்கும் ஒரு பாடல் தாருங்கன்னு சொல்லிக்கொண்டே இன்று வைரமுத்துவின் அவருடைய பிறந்த தினம். கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்தில் சந்தன தென்றலை ஜன்னர்கள் என்ற பாடல் தர முடியுமான்னு கேட்டுக்கிறார். ரத்னம் முயற்சிக்கிறேன் ரத்னம். அக்கறை பற்றிலிருந்து சிவா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறார். மர்சுகா ஜுனைட் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்க, தன்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதே போன்று நிஷா மாவனிலிருந்து நிகழ்ச்சி கேட்பதாக எழுந்திருக்கிறார்.

அடுத்த ஒலிக்கு வருகின்ற பாடலுடன் நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து கூட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலும் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.8 வசந்தம் FM.

இதுதான் காதலா.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் எஃப்எம்.

அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே காற்றின்

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

நேர்களைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை நேர தின்பணக்கங்கள். 102.6 சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். செவ்வாய் ரகம் கொண்டு வரும் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியில் இந்த இனிமையான ஒரு காலை நேரத்தில், அழகான ஒரு காலை நேரத்தில், அதிகாலை குளிர் நேரத்தில் அப்படியே நாங்கள் இனிமையான இடைக்கால பாடலை கேட்டுக்கொண்டே அப்படியே வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்வதில் என்னென்ன ஆனந்தங்கள் இருக்குது அப்படின்றது நாங்கள் வந்து அந்த வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளும் போதுதான் தெரியும் இல்லையா. இன்று ஜூலை மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. மறந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு இன்றைய சிந்தனைக்காக. மாற்றத்தை எதிர்பார்க்காதீர்கள், நீங்களே அந்த மாற்றமாக மாறுங்கள். நல்ல எண்ணங்களோடும் தொடங்கும் ஒவ்வொரு காலையும் நல்ல முடிவுகளையே தரும். இந்த நாள் புதிய புதிய முயற்சிகளை செய்து புதிய புதிய கனவுகளை நோக்கி பயணிக்கும் ஒரு சிறப்பான நாளாக அமைய வேண்டும் என்று உங்களுக்கும் நான் சந்தோஷமாக வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றேன். அதே போன்று இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொண்டு நீங்களும் உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0127 2775 0001 அதே போல 0127 2775 1111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதேபோன்று நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்த மிஃபம் உடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 9 நிமிடம் ஆகிக் கொண்டிருக்கிறது. செவ்வாயாகம் கொண்டு வரும் விடியல் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான இடைக்கால பாடல் வர காத்திருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி.

நீங்கள் கூறும் சந்தோஷமான வாழ்த்துக்களோடும் நகர்கிறது இன்றைய விடியல் நிகழ்ச்சி. எப்போதுமே விடியல் நிகழ்ச்சி கொஞ்சம் சந்தோஷமாகவும் கொஞ்சம் உற்சாகமாகவும் இருக்கும். கொஞ்சம் அப்படின்னு சொல்றதை தாண்டி சந்தோஷம் அப்படின்றதுக்கு பெயரை விடியல் நிகழ்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏனென்றால் இன்றைய நாள் பாத்தீங்கன்னா நாள் முழுவதும் அப்படியே செவ்வாய் ராகம் கொண்டு வரும் இனிமையான இடைக்கால பாடல்கள் வர காத்துக் கொண்டே இருக்கிறது. விடியல் நிகழ்ச்சியில் மாத்திரம் கிடையாது, இனி வரக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளும் கூட 80s வெளிவந்த இனிமையான இடைக்கால பாடல்கள் உங்களை மகிழ்விக்க காத்துக்கொண்டே இருக்கிறது. அதனையும் நான் சந்தோஷமாக ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இதேவேளை இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக இணைத்துக் கொள்வோம். அன்பான காலை நேர வழக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு பாதுக்கு இருந்து சின்னத்தம்பி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. துலசுவல பூமிகா சின்னத்தம்பி, நித்திய பிரபா ஸ்ரீதரன், சாரங்க பிரபா அபிசரன், இஷான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகசுந்தரம், ரமணி ரிலுக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், சொக்கலிங்கம் முத்துக்குமார், அருள்மொழி, சின்னையா மகாதேவன், எம்எஸ் பெருமாள், விஜயகுமார், கௌசல்யா ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு எம் எஸ் பெருமாள் எட்டியாந்தோடு நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, கன்னியம்மா, சூட்டி, மணிமாறன், கோபால், ரவிச்சந்திரன், கந்தசாமி, அதே போல குமாரி, எட்டியாந்தோடு சிவா ஜுவல்லர்ஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பிந்தனிலிருந்து ராசையா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. மனைவி பத்மினி, தினு, தசன், வசந்தி ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு சம்முதிரை வகத்தோட்டம் சின்னையா மகாதேவன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. ஜெமிலா, மம்தாஷ் பீகம், சாந்தி, அர்ஷினி, கிரியல்ல ராஜலட்சுமி, உமாச்சந்திரன், பாதுகே சின்னத்தம்பி ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு ஹட்டன் கேம்வில் இருந்து சுந்தர் தங்கசுந்தரம் வந்திருக்கிறாங்க. இதேவில அன்பான காலை நேர வணக்கங்களோடு வியோ இருந்து மலர் வந்திருக்கிறாங்க. கணவர் விக்னேஸ்வரன், தனுஜா, ஷான், சாந்தி, சந்திரமோகன், கருப்பையா, கண்ணதாசன், விஜய், கல்யாணி, அஸ்வினா, அஜய், தீமேஷா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு இன்றைய நாள் அனைவருக்குமே நல்ல நாளாக அமைய வேண்டும் என்றும், இன்றைய நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக அறந்தாங்கி ஐயப்பன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு சண்முகநாதன் கலகலந்த நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இந்த கலையிலிருந்து அரசு வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சப்பமல்கிருந்து பெரிய குறியாலை வசந்தகுமார் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோட யுதாகரன் வந்திருக்கிறாரு. மவுஜின் வட்டவிழந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோட சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு பூனாகலிருந்து ஜெயசுதாஸ் வந்திருக்கிறாங்க. ஜெகதீஷ் வந்திருக்கிறாரு. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. இனி காலை நேர வணக்கமக்கா, நாங்களும் விடியல் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். யாழ்ப்பாணத்திலிருந்து தயாகரன் வந்திருக்கிறாங்க. யதீஸ்வரி, கவாஸ்கரன், லவித்ரா, ரிலுக்ஷன், நண்பர் உஷாந்தன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு முல்லைத்தீவு உடுப்பு குளத்திலிருந்து சசிதரன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. தேமோதரி, கோகுல், ஆதித்யா குடும்பத்தினர் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. வள்ளிமலையிலிருந்து செல்வராம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை பிறந்தங்கள் 0312-5005-001, அதே போல 0312-5111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்று நிகழ்ச்சி எங்கு கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம் உடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் பனசனங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நிகழ்ச்சியில் அடுத்த முறை இனிமையான பாடல் வர காத்திருக்கிறது. திருச்சியாக இணைந்துக்கலாம். இது செவ்வாய் ராகம் கொண்டு வரும் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி. உங்களோட பேசிட்டு இருக்கிறது உங்கள் சிவானி.

செவியோரம் இசை மலையாய் இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள் செவ்வாய் ராக

சின்ன தம்பி பெரிய தம்பி திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான இடைக்கால பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5 மணிக்கு 32 நிமிடம் ஆயிக்கொண்டிருக்கிறது. சிவராகம் கொண்டு வரும் காலைப்பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் போய்கொண்டே இருக்குது, பாடல்களும் அப்படி கேட்டு வண்ணமாவே இருக்கிறோம். அதாவது பாத்தீங்கன்னா, இந்த இடைக்கால பாடல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும் போது நேரம் போறது வந்து கொஞ்சம் கூட தெரியவே மாட்டேங்குது இல்லையா? இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இருக்கும் சொந்தங்களை நாங்க அப்படி இணைத்துக் கொள்வோம். அன்பன காலை நேர வணக்கங்களோடு அரப்பனகந்து ஃபரிதா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. கந்தலைக்கே வயதின் சதா சபிகா ஆகியோருக்காகவும் தன்னுடைய அன்பு கணவர் அப்துல் ஜவாருக்காகவும் பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோட பெரிய நீலா விழுந்து கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. நம்பிக்கை கிராமம் அருள் சந்திராக்காக பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு அப்புத்தொலை போய் ஸ்டேட்ல இருந்து சண்முகநாதன் வந்திருக்கிறாங்க. மதுமிதா, தாரணி, மீனலோஜினி, விமலாதேவி, அதே போன்று பிந்தனிய ராசையா ஆகியோருக்காகவும் எட்டியந்தோட்டு சொந்தங்களுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு மயிலம்பாவிலிருந்து பொன்னம்பலம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு மாத்திலிருந்து ரீனாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. சிவானி அன்பான காலை நேர வணக்கம், நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு குறிஞ்சா கிடந்து அசூர்தீன் வந்திருக்கிறாங்க. நூச்சுகான் அசூர்தீன், அதே போல அன்பர் ரிகா, ஜாரி, ரியாஸ் மற்றும் ரெய்னா குட்டி, நண்பர்கள் சஹிவானு, அதே போல அசோக், சிவா, சபா, நதியா ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம் சகோதரி, நானும் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். அன்பான உறவுகள் சொந்தங்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கம். உங்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு லிந்துரை எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாசன் இருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம். டிக்கோயா தரவாலை மீட்பிரிவு நேசரி இல்லம் துரைராஜ் வந்திருக்கிறாங்க. மகாலட்சுமி, துரைராஜ், துலக்ஷன், துவாஷினி, பிரவீனா, அருள்மொழி, புஷ்பராணி, திருச்செல்வம் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு உருவான்வெளியிலிருந்து சிங்காரவத்தை மகேஷ் வந்திருக்கிறாங்க. மனைவி ஜெஸ்மிக்காகவும் மகன் தினேஷ்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. மணிக்கும் திவினேஷ்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம். பாலு வந்திருக்கிறாரு, கோயம்புத்தூர்லிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். மனைவி லதா மற்றும் ராஜ ஆனந்த் ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பின காலை நேர வணக்கம், நானும் விடிய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். பண்குடாவிலையில இருந்து சுதாகர் மேகலா வந்திருக்கிறாங்க.